0: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்று ஞாயிற்றுக்கிழமை, உறவுக்காரர்கள் வந்து விட்டார்கள், அதனால் லேட் ஆகிடுச்சு. நிகழ்ச்சி வந்து இன்று கே எஸ் சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல்கள் தான். ஒரு அற்புதமான பாடல்களை பதிவிட்டிருக்கிறீர்கள், அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு. பண்பலையில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகள். இன்று கே எஸ் சித்ரா அவர்கள் பாடல் என்றாலே ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா நிறைய பாடல்கள் பல மொழியில் பாடியிருக்காங்க, ஒரியா மொழியில் கூட பாடியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மொழியில் பாடியிருக்காங்க கே எஸ் சித்ரா அவர்கள். சின்ன வயதிலே 5 வயதிலே வந்து அவங்க பாட தொடங்கி ஒரு பள்ளியில் வந்து ஒரு பரிசும் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி அவங்க பட்டப்படிப்பு படிக்கும்போது முதல் இடத்துல வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முதல் தென்னிந்திய இசைக்குழி குயில் இவங்க வந்து, அதாவது குரல் வந்து அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். பல விருதுகள், தேசிய விருதுகள் கூட நிறைய வாங்கியிருக்காங்க இந்தியாவில். அதேமாதிரி தென்னிந்திய விருதுகள் கூட ஒரு 6 விருது வாங்கியிருக்காங்க. அது போன்று இவங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், இருந்தாலும் நேரம் கடந்து செல்கிறது. உங்கள் இதயத்தில் பதிந்த பாடல்களை பதிவிட்டு கேட்க காத்திருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு. இது வாட்ஸ்அப் நேயர் விருப்பம், உங்கள் விருப்பத்தில் பதிவிட்ட பாடல்களை ஒலிபரப்பு செய்ய வந்திருக்கிறேன். உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 11:06:32. இந்த நேரத்தில் முதல் பாடலுக்கு சொந்தக்காரர், ஏன்னா மோகனரங்க ஐயா இணைஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல, நிகழ்ச்சியில் இணையவே இல்லை அவர். அவர் பாடலை என வரிசைப்படி பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிறேன். இருந்தாலும் சிங்கர் சிவராமன் ஐயா இணைஞ்சிருக்காரு. வாங்க ஐயா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அதே நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த வாழ்த்துக்கள் பதிவு வந்து விடுகிறது, அதனால் அந்த மாதிரி போக வாழ்த்து பதிவு போடாதீங்க. நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு பதிவுகளை கொடுத்தால் போதும். ஏன்னா இங்கே பாடல் பதிவு வந்து பார்த்து டவுன்லோடு செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் வந்து சில பதிவுகள் வந்து முன்னாடியே போட்டுடுறாங்க. ஜெகதீசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சபரி இணைய வானொலி, உங்கள் விருப்பமாக உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களின் சித்ரா குரலில் இணைத்து பாடிய பாடல்களை கொடுத்து உறவுகளை மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து உயர்ந்த எண்ணங்களோடு, உன்னதமான கருத்துக்களோடு, சிந்தனையில் தெளிவோடு, செயலில் துணிவோடு, உண்மையான உணர்வோடு, நேர்மையான திறனோடு நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி உறவுகளின் பாடல்களை எல்லாம் பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை சிற்பி ஐயா பிரியா வீரமணி அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும் ஐயா. இந்த பதிவு வந்து நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக போட்டுருங்க, இனிமேல் சின்னதாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதிகமாக புகழ்ந்து என்னை பேச வேண்டாம், சின்னதாக போடுங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரிய பதிவு வேண்டாம். அதாவது ஏற்கனவே ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலையும் என்னை இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக இணைத்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவு, ஒரு ராஜா வந்தாராம். இந்த பாடல் வந்து கற்பூர முல்லையா என்னன்றது அதுக்கு எனக்கு தெளிவாக கொஞ்சம், பாடல் வந்து வேறு, படத்தினுடைய பெயர் வந்து வேறு பெயர் அது, ஒரு ராஜா வந்தாராம். அது என்ன படம் என்று தளத்தில் பதிவிடுவோம். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்காரு. இந்த பாடல் வந்து சபரிநேயர் அனைவருக்காகவும் சொல்லியிருக்கீங்க, அது என்ன படம் சொல்லுங்கள், நான் பதிவிறக்கம் செய்து விட்டேன் அந்த பாடலை. நீங்கள் பதிவு, எனக்கு தெரியும் என்ன படம்னு, நீங்கள் பதிவு போடுங்க கீழே. ஆர்ஜே விஜய் சகோதரி இணைஞ்சி பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, சர்வர் பாடலில் வழிவிடு வழிவிடுன்னு ஒரு பாடல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் தேன்மொழி சகோதரி. அனைவருக்கும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் நன்றி சொல்லி. மகேஷ் மார்ட் அவர்கள் இந்த பாடல் அனுசுயா, ஆர்ஜே அனுசுயா அம்மா அவர்களுக்கு வீரமணி சகோதரர் வழங்கவும்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். செல்வி செல்வம் சகோதரி இணைஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா இல்லை அக்கா. ஓகே, வர வர சின்ன பிள்ளைன்னு நினைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்து பதிவிட்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியில் சிங் மோகனரங்கன் சார் இணையவே இல்லை, அவர் பாடல் அவர் எப்போ இணைவார்னு தெரியல, அதனால் சிங்கர் சிவராமனையா இணைஞ்சிருக்காரு. அது வரிசைப்படி கொடுத்தா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது, இருந்தாலும் நான் வரிசைப்படி கொடுத்து விடுகிறேன். ஏன்னா எனக்கும் நேரம் கடந்து செல்வது, வெளியில் செல்ல வேண்டும் நான், அதனால் காத்திருந்து பண்ண முடியாது. இப்போது முதல் பாடலாக ஒலிக்கிறது மெல்ல திறந்தது கதவு, குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு கேட்குதா. இந்த பாடல் வரியில் வந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காரு மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து, சென்னை 73. அவர் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம் முதல் பாடலாக. அதற்கு முன்பதாக ஒரு சிறு விளம்பரம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் முதல் பாடல் ஒரு அற்புதமான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 11:16:29. விரும்பி கேட்ட அன்பான உள்ளம் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. மெல்ல திறந்தது கதவு புழலூதும் கண்ணனுக்கு இந்த பாடல் வரியில் மிக்க நன்றிகள். ஏன்னா அவர் பாடல் பதிவிட்டார், நானும் கால் பண்ணவருக்கு 3 டைமு கால் எடுக்கவில்லை, என்ன வேலையாக இருக்காரான்னு தெரியல. ஏன்னால் வரிசைப்படி கொடுத்தால் எனக்கு வசதியாக இருக்கும், அதனால தான் அவர் பாடலை ஒளிபரப்பு செய்தேன். மகேஷ்மார் அவர்கள் வந்து மௌனம் சம்மதம் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் முதல்ல பாடல் பதிவிடும் போதே வந்து பாடல் என்ன வரி கரெக்டான வரியை பதிவு பண்ணுங்கள், அதே மாதிரி படத்தின் பெயரையும் சரியாக பதிவிடுங்கள், உங்கள் ஊர் பெயர் உங்கள் பெயர் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பதிவிட்டீங்கன்னா எனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ திரும்பவும் நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டு அது என்ன படம் அப்படின்னு அதை எடிட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு அது சொல்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. மகேஷ் மார்ட் நாகர்கோயில் அவர்கள் குயில் ஊதும் கண்ணனுக்கு ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காரு. நன்றி. தேன்மொழி சகோதரி குயில் ஊதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா சித்ரா குரலில் இனிமையான பாடல், பாடல் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காரு மகேஷ் மார்ட், நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி நிகழ்ச்சியில் முதல் பாடல் சிறப்பு சித்ராவின் குரலில் குழலோதும் குரலில் அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. மகேஷ் மார்ட் அவர்கள் பதிவு, சபரிநாயகர்கள் அனைவருக்கும் குயில் பாடும் பாட்டு கேட்குதா அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அனைவருக்கும் பதிவிட்ட அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் வேலைக்காரன் பாடல் வா வா வா கண்ணாவா. இந்த பாடலை வந்து பி ருக்மணி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடலும் ஒரு அருமையான பாடல், அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலியில். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ ருக்மணி அம்மா விருப்பத்தில் பாடல் வருகிறது, வா வா வா கண்ணாவா.

கே எஸ் சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சபரி வானொலியில். நேரம் 11:24 ஒழித்த பாடல் வேலைக்காரன் படத்திலிருந்து வா வா வா கண்ணாவா இந்த பாடலை பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள். ஜெகதீசன் சகோ சூப்பரான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் படம் புன்னகை மன்னன் படத்திலிருந்து வான் மேகம் பூ பூவாய் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: ஒலித்த பாடல், ஒரு அருமையான மெலோடி பாடல். ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். புன்னகை மன்னன் படத்திலிருந்து வான் மேகம் பூ பூவாய் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கும் மிகவும் பிடித்த பாடல், அருமையான மெலோடி பாடல். சென்ற பாடலுக்கு ஆர்ஜே விஜய் சகோதரி மனோஜ் சித்ரா குரலில் பாடல் அழகுன்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. எனது விருப்ப பாடல் வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, என ஒரு அருமையான மெலோடி பாடல். தேன்மொழி சகோதரி, வான் மேகம் பூ பூவாய் தூவும் இனிமையான பாடல், சித்ரா குரலில் அருமை பாடல் தேர்வு செய்த ஆர்ஜே விஜய் அன்னைக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க, சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆனந்தமான ஸ்டிக்கர் எப்பவுமே உங்கள் இதயத்தில் வைத்து கொள்ளுங்கள், இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மிக்க நன்றிகள் சகோதரி. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் நான்காவது பாடல், தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் நான்காவது பாடல் வருகிறது. படம் சிகரம் பாடல் இதோ இதோ என் பல்லவி, விரும்பிய சொந்தம் சோலைச்சேரி, தேன்மொழி முருகன். அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க, ரொம்ப சூப்பரான பாடல் இது, ஒரு அருமையான இசைத்தரத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கலாம், நானும் கேட்கிறேன். சிறப்பான பாடல், ஒரு சின்ன கவிதை இது வந்து, அருமையான கவிதை. ஒரு வரியை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிபரப்பாகும்.
2: தேவையில்லாத காரணங்களுக்காக அழுது உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ணீர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். கண்ணீர் கண்கள்லேருந்து வந்தாலும் அது நம்ம மனசோட கனெக்ட் ஆயிருக்க ஒரு விஷயம். நம்ம மனசு வலிக்கிறப்ப நம்மளே அறியாம நம்ம கண்களில் கண்ணீர் வந்துடும். கண்ணீர் ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா, இந்த உலகத்துல நீங்க சிரிக்கிறத நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஆனா உங்க கண்ணீரை உங்களுக்கு நெருக்கமானவங்க மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் உங்க கண்ணீரை நீங்க மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஸ்பெஷலான கண்ணீரை உங்களை காயப்படுத்திட்டு போனவங்களுக்காக அழுது அழுது வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க, அன்னைக்கு உங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வரும். அதுக்காக இன்னைக்கு உங்க கண்ணீரை சேமிச்சு வச்சுக்கோங்க.
1: இந்த கவிதையில் வரும் வரி நிதர்சனமான உண்மைதானே. இதோ உங்கள் விருப்ப பாடல் இதோ இதோ என் பல்லவி வருகிறது.

பாடல் ஒலித்த நேரம் 11:36 நிகழ்ச்சியில் ஒலித்து சென்ற பாடல் ஒரு சிறப்பான பாடல். படம் சிகரம் என்ற படத்திலிருந்து இதோ இதோ என் பல்லவி இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தேன்மொழி சகோதரி ஜெகதீஷ் அவர்கள் இருவர் விருப்பத்தில் ஒலித்து சென்றது. ஆர்ஜே விஜய் சகோதரி காட்சி போட சொல்லிட்டேன். தேன்மொழி சகோதரி எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமேன்னு சொல்லியிருக்காங்க. கே சித்ராவோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்க. மகிழ்வும் அன்பும் நன்றியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ஜெகதீஷ் சகோ. உங்களுக்கு எனது விரும்பிய விருப்பமுள்ள பாடலையும் தந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ரெண்டு பேருக்கும் கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. கவிதை அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சகோதரி, அதில் இருக்கிற வரிகள்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து பாருங்கள், வாழ்க்கை என்னவென்று புரியும். அந்த கவிதையை மறுபடியும் நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஆர்ஜே விஜய் சகோதரி, இதோ இதோ என் பல்லவி பாடல் தேன்மொழி கேட்ட பாடல், அழகு அழகு அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. இனிமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க. அதாவது இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கும் நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், 5வது பாடல் யாருடைய விருப்ப பாடல் என்றால், படம் காதல் கீதம் மஞ்சள் அந்தி மாலையில் பாடல் வரியில் வந்து ஒரு சூப்பரான பாடல், எஸ்பிபி சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல். விரும்பிய சொந்த கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்கள் விருப்பத்தில் வருகிறது. இதோ இந்த பாடல் உங்கள் விருப்ப பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் காதல் கீதம் படத்திலிருந்து காதல் வரிகளை கொண்ட ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். அருமையான காதல் வரிகள் அந்த பாடலில் வருகிறது. நன்றிகள். மஞ்சள் அந்தி மாலையோ பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல், எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல். வந்து கோவை ராஜேஷ் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள், அருமையான பாடல். அடுத்து தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், அரிதான பாடலை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷுக்கு நன்றி. அவர்கள் விருப்ப பாடலை வழங்கியமைக்கு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கும் நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. ஆர்ஜே விஜி சகோதரி நைஸ் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சபரி மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் வேணும், கங்கலா மின்னலா பாடல். அருமையான பாடல், சூப்பரான பாடல் இந்த பாடல். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாடல் வரிகள்லாம். விருப்பம் செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் வருகிறது. அற்புதமான பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:43. இதோ கங்கலா மின்னலா.

என்றென்றும் காதல் என்ற படத்திலிருந்து கண்களா மின்னலா என்ற பாடலை, அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் அருமையான பாடல், நன்றிகள். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து, அதாவது இந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் அந்த கண்கள்லிருந்து மின்னல் போகிற மாதிரி அருமையான காட்சிப்படத்தை கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி கோவில்பட்டி செல்வம் செல்வி கேட்ட பாடல் மிக இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். மகேஷ் மார்ட் ஒரு பதிவு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் செல்வி அண்ணி அவர்களுக்கு அப்படின்றீங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி மனதை தொட்ட பாடல், மிக இனிமை இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சித்ரா அவர்கள் காட்சிப்படம், எஸ்பிபிஐ அவர்கள் காட்சிப்படம், அற்புதம்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி, அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், அட்டகாசமான காலை வணக்கம், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க ஒரு பாடல். அவர் நிகழ்ச்சியில் இணையவில்லை. மோகனரங்கன், ருக்மணி, சிங்கர் சிவராமன் ஐயா, இவங்க மூணு பேரும் நிகழ்ச்சியில் இணையவே இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை எனக்கு, நான் பாடல் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். திரைப்படம் இதய தாமரை படத்திலிருந்து ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால், அந்த தேவதை பூமிக்கு வந்து என்ன சொல்கிறாள் என்று கேட்போம். இதோ அந்த பாடல்.

ஒழித்த பாடல், ஒரு அருமையான பாடல். அதாவது இதய தாமரை குளத்தில் வந்து இருக்கிற தாமரை காற்றடித்தால் எப்படி அந்த இலை வந்து அந்த இலையை தாளாட்டுகிறதோ அதுபோல் அனைவரது மனதையும் அப்படியே தாளாட்ட வைத்து விட்டது இந்த பாடல். அருமையான மெலோடி பாடல், சூப்பர் சார். இதய தாமரை படத்திலிருந்து தான் அந்த ஒரு சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் இந்த பாடலை சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒழித்து சென்றது. மிக்க நன்றிகள். அடுத்த பதிவு சிங்கர் சிவராமன் ஐயா 5.1 ஒளித்தரத்தில் பாடல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அப்படின்னு ஒரு இசைக்கருவிலாம் கொடுத்து வாய்த்திருக்காரு. என்னென்னா பொதுவாகவே வானொலியில் எல்லா பாடலுமே வந்து ஒரு குவாலிட்டியாக எடுத்து நேயர்களுக்கு ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று தான் நான், அதனால தான் டைம் கேட்குறது. கொஞ்சம் நேரம் எடுத்து அதை எல்லா பாடலையும் தேர்வு செய்து 5.1 அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தெளிவான இசைத்தரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எனது ஆசை. அதே மாதிரி அந்த எடிட் பண்ணும்போது யூக்ளசரில் போட்டு ஒரு சில பாயிண்ட்டுங்கள்லாம் வந்து எல்லாம் ஏற்றி இறக்கி அதெல்லாம் கரெக்டாக சரியாக வச்சு ஒவ்வொரு பாடல் வந்து அந்த பழைய பாடல் வந்து அப்படி பண்ணுவேன். நார்மலாகவே நம்ம ஃபோன்லேயே வந்து ஒரு சில பாடல்கள் டைரெக்டாக வரும், ஒரு சில பாடல்கள் வராத ஒளி இசைத்தரம் வந்து சரியாக இல்லாத பாடல்களை யூக்ளசரில் போட்டு அதில் பாயிண்ட் வச்சு நான் கரெக்டாக பதிவிறக்கம் செய்வேன். ஐயா, உங்கள் பாடல் அப்படி பதிவிறக்கம் செய்திருக்கிறேன் இந்த பாடலை. மிக்க நன்றிகள் சிங்கர் சிவராமன் ஐயா. அருமையான எஸ்பிபி ஐயா, கேஎஸ் சித்ரா, இரண்டு பேரோட காட்சி படம் சிறப்பாக கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ வந்து நான் பாடல் கேட்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சிங்கர் சிவராமன் ஐயா ஹோம் தியேட்டர் 5.1 அதை அந்த மாதிரி இசையை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் இந்த பாடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்பிபி ஐயா ஃபோட்டோ போட்டு. நன்றிகள். சீனிவாசன் சகோ பூங்கொத்து கொடுக்குறார். நன்றிகள். நடுக்குப்போம் சீனிவாசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இப்போ தான் வந்து சொல்லியிருக்காரு மகேஷ் மாட் அவர்கள், இரு கே சித்ரா, எஸ்பிபி ஐயா காட்சி படம். தேன்மொழி சகோதரி, ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் அருமையான பாடல் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் ஒரு சூப்பரான பாடல். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் ஆண் பாவம் பாடல் குயிலே குயிலே பூங்குயிலே, இந்த பாடலும் ஒரு சிறப்பான பாடல். விரும்பி கேட்ட நேயர் லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதிக்ஷா, குட்டி, ஆரணி, படவேடரோடு நடுக்கொப்பம் இவர்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:57. இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான பாடல் குயிலே குயிலே பூங்குயிலே என்ன சொல்கிறது கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள். இது சபரி வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது. தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ அந்த பாடல் வருகிறது.

0: ஒலித்த பாடல் ஆண் பாவம் என்ற படத்தில் ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பான நேயர் ஆரணி நடுக்குப்பம் லட்சுமி சீனிவாசன் தர்ஷன் சுதிக்ஸ்கா குட்டி ஆரணி படவேடு ரோட் நடுக்குப்பம் இவர்கள் விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. குயிலே குயிலே இந்த பாடல் வரியில் வந்து ஒரு சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். மகேஷ் மாட்டு செல்வி அண்ணி காணோம்னு கேட்டிருக்காரு. கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் பாடல்களை, கேட்ட பாடலை வழங்கியதற்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க செல்வி செல்வம் சகோதரி. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். நடுக்குப்பம் சீனிவாசன், என் விருப்ப பாடலை வழங்கிய வானொலி கவிஞர் ஆர்ஜே பிரியா வீரமணி அண்ணா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சீனிவாசன் சகோ. செல்வி செல்வம் சகோதரி வந்து மகிழ்ச்சி, உங்களை என்ன சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூல்ட்ரிங்க் சார் அந்த பதிவுக்கு பதிவு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி சகோதரி, குயிலே குயிலே பூங்குயிலே இனிமையான பாடல் கேட்க அருமையாக உள்ளது. பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் செல்வி செல்வம் அவர்கள் பதிவு. மாமா வந்துட்டாங்க சாப்பிட போயிட்டேன், பாடலை கேட்டுக்கொண்டு சாப்பிட்டோம் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் விஜய் சகோதரி. நன்றி மாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் சகோதரிக்கு நன்றிகள். தேன்மொழி சகோதரி, பாடல் நல்ல இசைத்தரம் ஒலித்ததுடன் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சொல்லியிருக்கீங்க, அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் செல்வி சகோதரி, சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் ஒரு ஜீவன் அழைத்தது என்ற பாடல் வரியில் வந்து கேட்டிருக்கீங்க. சூப்பரான பாடல். கீதாஞ்சலி படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பான உள்ளம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் இவர்கள் விருப்பத்தில் வருகிறது அந்த பாடலை. ஒரு ஜீவன் எங்கு அழைக்கிறது என்று கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள், இது சபரி வானொலி நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ அந்த பாடல் ஒரு ஜீவன் அழைத்தது.
1: ஒரு ஜீவன்

கீதாஞ்சலி படத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மிக சிறப்பான பாடல். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் கேட்டிருந்தாரு, ஒரு அருமையான பாடல், ஒரு ஜீவன் அழைத்தது என்ற பாடல். விரும்பிய அன்பு சொந்தம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அருமை அருமை. தேன்மொழி சகோதரி, மனதை தொட்ட இனிமையான இசை தரத்தில் இனிமையான பாடலை வழங்கியமைக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி, மிக்க நன்றிகள். இந்த சிலர் வந்து ஒரு நிமிஷம், அதாவது மொபைல் வந்து நம்ம வச்சிட்ருக்கோம், ஏதோ ஒரு வச்சுருக்கோம், உடனே நம்ம கட் பண்ணி விடுறோன்னா திரும்பவும் கால் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கட் பண்ணி விட்டால் பண்ணக்கூடாது. தயவுசெய்துன்னு சொல்கிறேன், அது வந்து லைவாக நான் இப்போ சொல்கிறேன். ஒரு டைம் கட் பண்ணுறோம், திரும்பவும் மறுபடியும் கால் வருது, டக்கு அதே செகண்டில் திரும்பவும் கட் பண்ணி விடுறோம். ஆனால் திரும்பவும் தொலைத்தொடர்பை, அதாவது நம்ம துண்டிக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா அது தவறான விஷயம். இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம துண்டிக்கப்படுறோம் அந்த வர காலை வந்து. நம்ம இப்போ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடுற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையாக இருக்காங்க, அதனால் வந்து கட் பண்ணி விடுறாங்க, இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது, மறுபடியும் பண்ணால் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்குற மாதிரி அப்படின்னு யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும். இப்போ நான் இங்கே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்குறேன், இங்கே எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது அவருன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி நிறைய சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணி பேச முடியாத சூழ்நிலை தான் நீங்கள் வந்து அந்த ஃபோன் வந்து வர கால் வந்து கட் பண்ணி விடுவீங்க, அதை புரிஞ்சிக்கணும் எல்லாரும். அந்த மாதிரி எனக்கும் சில டைமில் நிறைய டைம் வந்திருக்குது. இப்போ நான் பதிவு படிக்கும்போது அந்த வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு, பக்கத்தில் பேச முடியல, என்னால் பேச முடியாது இல்லையா, கட் பண்ணி விடுறேன்னா சும்மா இருந்துடணும், திரும்ப திரும்ப பண்ணுறாங்க, என்ன செய்யறது. அடுத்த பதிவு, நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, ஒரு ஜீவன் அழித்தது ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இந்த பாடல் வரியை கொடுத்து இளையராஜா இசையமைத்து பாடிய இனிமையான பாடல்னு பாடலை ரசித்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, நன்றி. செல்வி செல்வம் அவர்கள் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, தீபா வேலை காரணமாக பதிவு போட முடியவில்லை, அவர் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு அறிவிப்பாளர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி. அந்த இடத்துல அவர் விரும்பிய அதாவது அவர் விரும்பிய பாடல் பதிவு போடுங்க சகோதரி, அது உங்களுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கலாம், நான் அப்படி சகோதரியை நான் சொல்ல முடியாது, அதனால் வந்து நான் அவர் விரும்பிய பாடல்னு சொல்லினேன். நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டார் கைத்தட்டல். அதுக்கடுத்தது எந்த பதிவும் இல்லை, ஆர்ஜே விஜி சகோதரி ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மகேஷ் பாட்டு நாகர்கோயிலேருந்து ஒரு ஆர்ட் வந்து டிஸ்பிளே வந்து ரிப்ளைட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல், இளையராஜா சித்ரா குரலில் பாடல் இனிமை, பாடலை தந்ததற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் மாட்டவர் ஆனந்தமாக சிரிக்கிறாரு, இனி எனக்காக அழ வேண்டாம், அவர் அழகிற மாதிரியும் தெரியல, சிரிக்கிற மாதிரியும் தெரியல, எந்த ரூபத்தில் இருக்காருன்னு தெரியல. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. சத்திய சோதனைன்னு போட்டிருக்காங்க, நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், படம் அண்ணா நகர் முதல் தெரு, மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. இந்த பாட்டும் சூப்பரான பாட்டு. ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன்னு ஒரு பதிவு கொடுத்து இந்த பாடலை வழங்க கேட்டிருக்காரு. இந்த பாடலும் ரொம்ப சூப்பரான பாடல். பொதுவாகவே கே எஸ் சித்ரா பாடல் என்றாலே வந்து அவருடன் இணைந்து பாடிய பாடகர்களும் சரி, எஸ்பிபி ஐயாவும் சரி, அதே மாதிரி ஜேசுதாஸ் அவர்களும் சரி, இரண்டு பேரும் வந்து நல்லா, அதாவது மனோஜ் சித்ரா பாடுற பாடல், எஸ்பிபி ஐயா, நிறைய பேர் சொல்லலாம், அவங்களுடன் இணைந்து பாடும் பாடல்கள் அனைத்து பாடலுமே கே எஸ் சித்ரா வாய்ஸ் வந்தாலே எல்லாமே சூட்டபிள் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பாடகி, ரொம்ப அருமையான பாடகி. எனக்கு அவர் பாடல்கள் என்றாலே அனைத்து பாடல்களும் ரொம்ப பிடிக்கும், அதனால்தான் அவர் பாடிய பாடலை தேர்வு செய்யட்டும் நேர்கள் அப்படின்று நான் உங்களுக்கு பதிவு கொடுத்தேன். இப்போது அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு.
அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ வருகிறது அந்த பாடல்.

ஒலித்த பாடல் அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விருப்பத்தில் தான் அந்த சிறப்பான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். அடுத்த பதிவு மகேஷ் மார்ட் அவர்கள் மகாத்மா காந்தி, அதே நேரத்தில் கவுண்டமணி அவர்கள் சத்திய வேதனை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி என்னை திட்டுறது மாதிரி இருக்குது அப்படின்னு காந்தியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் எங்கேயாச்சும் அவரோட படத்தை வந்து சேதப்படுத்தியிருக்காங்களா, அவரை பற்றி கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்களா யாருமே பேச முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை இந்தியாவில். அப்போல்லாம் ஒரு அவர் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் நம்ம இருந்திருக்க முடியாது. வெள்ளையர்களுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கணும், அந்த இரும்பை தூக்கி தான் நம்ம பயணிச்சிருக்க வேண்டும், கல்லுகளை தூக்கியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு வாய்ந்திருக்கணும். எவ்வளோ சித்திரவதை செஞ்சுருப்பாங்கன்றதே அது யாருக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கணும். ஏன்னா அப்பா தாத்தாலாம் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாலாம் இங்கெல்லாம் வருவாங்க, குதிரையில் வருவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அங்கே போயிட்டு அந்த வேலை இந்த வேலை செய்யணும் அப்படின்னு கஷ்டப்படுத்துவாங்கன்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி சுதந்திரத்தை வாங்கி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் அதாவது நிறைய பேர் ஒழித்திருக்கிறாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, போரில் எவ்வளோ பேர் இறந்து எவ்வளோ பேர்லாம் நமக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன ஒரு நன்றியை சொல்ல போகிறோன்னு தெரியல. அதுபோல் நம்ம இந்திய நாட்டில் வந்து ஒரு சுதந்திரமாக வாங்கிறதே இவருக்காகத்தான், இவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால் வந்து அவர் படத்தை போட்டிருக்கீங்க, நன்றிகள். மெதுவாக மெதுவாக ஒரு காதல் பாட்டு, சிறப்பான பாடல், பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி. அருமை இனிமைன்னு சொல்லியிருக்காங்க மகேஷ் மாட் அவர்கள். இதுதான் சத்திய சோதனையா அப்படின்னு ஒரு பதிவு, நன்றி. செல்வி செல்வம் அவர்கள் பதிவு, அழகான பாடலும் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தென்மை சகோதரிக்கு மகேஷ் மாட் அவர்கள் எனக்கு விக்கல் எடுத்து விட்டது அப்படின்றீங்க, நீங்கள் தனிப்பதிவில் பேசுங்க ஐயா. செல்வி செல்வம் அவர்கள் நீங்களும் திட்டுங்க பார்ப்போம் சொல்லியிருக்காங்க, தண்ணி குடித்து நிறைப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜெகதீஷ் அவர்கள் சூப்பர் பாடல் சொல்லியிருக்காரு. மகேஷ் மாட் அவர்கள் ஆனந்தத்தில் இருக்கார், சந்தோஷம். அதே போல் அனுசியா அவர்கள் பதிவு, திருப்பதியில் மகாத்மா காந்தி போல் வேடம் அணிந்து ரோட்டில் பிச்சை எடுக்கும் காட்சி இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கிருக்கும் மனிதர்களை என்னவென்று சொல்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்திய அரசு தான் வந்து கேட்கணும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது சகோதரி, நன்றிகள். தேன்மொழி அவர்கள் பதிவு, ஐயா இதெல்லாம் அக்கா தம்பி சொல்ல செல்ல சண்டை, இதை கண்டுக்காதீங்கன்றாங்க. ஓகே, படிக்காமட்டால் நீங்கள் கண்டுக்கிறீங்கள, அதுதானே பிரச்சனை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மௌனம் சம்மதம். இந்த படத்தில் ஒரு ராஜா வந்தாராம் இந்த பாடலை வந்து கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது நிகழ்ச்சியில். கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்களை நிறைவு செய்யும் பாடல், அதே நேரத்தில் நான் ஒரு பாடலை எடுத்து வைத்திருக்கிறேன், எனது விருப்பமாகவும் நிறைவு பாடல் கடைசியாக கொடுக்கிறேன், இணைந்திருங்கள். இதோ மகேஷ் மாட் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது, ஒரு ராஜா வந்தாராம்.

ஒழித்த பாடல் மௌனம் சம்மதம் என்ற படத்தில் ராஜா வந்தாரா என்ற பாடலை மகேஷ் மாட் அவர்கள் விருப்பத்தில் அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்தது அனுசியா சகோதரி வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அழகான அருமையான பாடலை தேர்வு செய்த என் அருமை மகன் மகேஷ் அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மகேஷ் அவர்கள் ரோஜா பூ ரோஜா கொடுத்துருக்காரு. பதிவு மேலே இருக்கா? அந்த பதிவெலாம் விட்டுட்டேன். ஆ, ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விரும்பி கேட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. நன்றி நண்பரே, பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்கீங்க. மகேஷ் மார்ட் அவர்கள் அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். வடிவலோட காட்சி பாடத்தை கொடுத்துருக்காரு. நன்றி. தேன்மயி சகோதரி, ஒரு ராஜா வந்தாராம் இனிமையான பாடல், சித்ராவின் குரலில் பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. அந்த ரெண்டு பதிவு படிச்சுட்டேன். மகேஷ் மார்ட் அவர்கள், என் விருப்ப பாடல் தந்த வீரமணி ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த பாடல் அனுசுயா அம்மா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. தேன்மயி சகோதரி, ஒரு பதிவு, ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஓய்வு எடுப்பார்கள், ஓய்வு சபரி சொந்தங்களுக்காக அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுக்காக பாடல்களை வழங்கிய ஆர்ஜி பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி. நன்றி. நிகழ்ச்சி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பு சகோதரி, மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா நீங்கள் வந்து எந்த நிகழ்ச்சி கலந்துக்கனாலும் வந்து எல்லா பாடலையும் கேட்டு எல்லா பாடலுக்கும் பதிவு தரீங்க. உங்களுக்கு சபரி வானொலி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மற்ற நேயர்களையும் நான் குறை சொல்லலை, ஒரு சில நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்காங்க. அந்த இப்போ மகேஷ் மாட்டெலாம் கூட இவர் தொடர்ச்சியாக இருக்கார். அதேமாதிரி ஒரு சில உறவுகள், அனைத்து பாடல்களும் ஒரு சில உறவுகள் ஒரு நான்கு பாடலுக்கு பதிவிட்டு அப்புறம் அவர் வேலையை பார்க்குறாங்க. அதனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் இசையின் ஆர்வத்தில் தேன்மொழி சகோதரி எல்லா பாடலுக்கும் ரசித்து பதிவு கொடுத்துட்ருக்காங்க. நன்றி. செல்வி செல்வம் சகோதரி, தேன்மொழி சகோதரிக்கு சித்ராமா குரலில் பாடல் மிகவும் சிறப்பு, அழகு, அருமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க. இதோ எனது விருப்பத்தில் ஒரு பாடல் வருகிறது, அந்த பாடலை கேட்டு பாருங்கள். இசைத்தரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் சகோதரி. ஏன்னா ஒரு பாடல் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன், அதனுடைய ஒளித்தரம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால்தான் தெரியும். அந்த பாடல் இதோ வருகிறது. அந்த சேலையில் எப்படி தாழம்பு சேலை ஆகும் என்பது பாடல் வரியை காதல் மூலமாக தெரிவிக்கிறாங்க. கே சித்ரா அவர்களுடன் எஸ்பி வி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் இருவரும் இணைந்து அந்த பாடலை பாடுகிறார்கள். கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:29:33. இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் சூரிய நமஸ்காரம் என்ற படத்தில் எனது விருப்பமாக ஒலித்து சென்றது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல், அதனால் இந்த பாடலை தேர்வு செய்தேன். சூரிய நமஸ்காரம் படத்திலிருந்து, அதாவது அந்த படத்தில் முரளியும் குஷ்பும் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. பல முறை இந்த பாடலை கேட்டிருக்கேன். மனதுக்குள்ளே ஒரு முணுமுணுக்கிற பாடல் எது என்றால் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. கே சித்ரா எஸ்பிபி ஐயா பாடிய பாடல் வந்து ரெண்டு பேரும் பாடின பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுவும் குறிப்பாக காளிதாஸ் அவர்கள் கற்பனையில் வந்து அந்த பாடல் வரியை ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். தேவா அவர்கள் இசையும் வந்து ரொம்ப அந்த இசைத்தரம் அந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் அமைத்திருப்பார். அதனால் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அடுத்து பதிவுகளை பார்க்கலாம். செல்வி செல்வம் அவர்கள், அவர்களே அம்மா என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு பதிவு. உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, என் வேலையோடு இது முக்கியமான வேலை, என் வாழ்க்கையோடு இது மட்டும் ஒன்றி போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தனியாக இருப்பதற்கு இது ஒரு துணையாக இருக்கிறது. ஆஹா, பாவம், ரொம்ப கஷ்டம் சகோதரி. என்னன்னு தெரியல, ஏன் தனியாக இருக்கீங்க, என்ன காரணம்னு தெரியவில்லை. இருந்தாலும் வானொலி தான் எனக்கு துணை அப்படின்னு ஒரு பதிவு. சபரி வானொலிக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பதிவு போட்டாலும் பரவாயில்லை, நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா படிக்கும்போதே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இருந்தாலும் பரவாயில்லை, பாடல் கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சிறப்பாக வாழ்ந்து செல்லுங்கள், அதுதான் மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு. நன்றிகள். மகேஷ் மார்ட் நாகர்கோயில் அவர்கள் பதிவு, அருமையான பாடல் தேர்வு செய்த வீரமணி ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் ஐயா. செல்வி செல்வம் அவர்கள் பதிவு சூப்பர்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜி சகோதரி, அழகான பாடல் தாழம்பூ சேலை, ஆகா அருமை பாடல், நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. மகேஷ் மார்ட் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. தேன்மொழி சகோதரி, நிறைவு பாடல் அருமை, தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பதிவு, ஆர்ஜே அனுசியா இவர்கள் பதிவு, தாமரைப்பூவுக்கு தாலி கட்டி இந்த வரி எனக்கு மிகவும் பிடிக்கும் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, அக்கா 40 நாள் ஆகிவிட்டதா, செல்லை ரொம்ப பார்க்காதீங்க, மொபைலை ரொம்ப பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்களை காப்பாற்றுங்கள், நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க ஆர்ஜே சகோதரிக்கு, நன்றிகள். நிகழ்ச்சியில் இன்னொரு பாடலும் கேட்கலாம், அந்த பாடலையும் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாடல், ஏன்னா அது ஒரு முதல் வரி மட்டும்தான் கொஞ்சம் அப்படி மனசுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடியாக வந்து நல்லாயிருக்கும் பாடல். இந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன், கேட்கலாம்.

0: ஒலித்த பாடல் அதிகம் இணையதளத்திலோ வளம் வராத பாடல், ஏன்னா அதிகமாக இந்த பாடலாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். இப்போது நேரம் 12:42. இந்த அற்புதமான நேரத்தில் இதுவரை கே எஸ் சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல்களை உங்கள் விருப்பமாக நேயர்களுக்கு தொகுத்து வழங்கினேன். அனைத்து அன்பு உள்ளங்களும் பாடலை கேட்டு பதிவு தந்து உற்சாகப்படுத்தி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு சபரி வானொலியிலிருந்து இப்போது விடைபெற்று மீண்டும் இன்று 20:10 இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அன்பு உறவுகளே, அடுத்து ஒரு பதிவு. தேன்மொழி சகோதரி அருமையான துள்ளல் பாடல் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி மகிழ்வும் அன்பும் நன்றியும் சிறப்பு மகிழ்ச்சி. பாடல் அட்டகாசம் சூப்பர். இந்த பாடல் என்ன படம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது நான் கவனிக்கலை சகோதரி, உள்ளே போயிட்டு பார்க்கணும். அந்த படம் பெயர் சொல்கிறேன். அந்த படம் வந்து செண்பகமே செண்பகமேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த படம் தான் நினைக்கிறேன். நன்றி. அதுவரை இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து மீண்டும் இன்று இரவு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. இப்போது அந்த விளம்பர நிகழ்ச்சி கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
2: தேவையில்லாத காரணங்களுக்காக அழுது உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ணீர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். கண்ணீர் கண்கள்ல இருந்து வந்தாலும் அது நம்ம மனசோட கனெக்ட் ஆயிருக்க ஒரு விஷயம். நம்ம மனசு வலிக்கிறப்ப நம்மளே அறியாம நம்ம கண்களில் கண்ணீர் வந்துடும். கண்ணீர் ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா, இந்த உலகத்துல நீங்க சிரிக்கிறத நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஆனா உங்க கண்ணீரை உங்களுக்கு நெருக்கமானவங்க மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் உங்க கண்ணீரை நீங்க மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஸ்பெஷலான கண்ணீரை உங்களை காயப்படுத்திட்டு போனவங்களுக்காக அழுது அழுது வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அன்னைக்கு உங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வரும். அதுக்காக இன்னைக்கு உங்க கண்ணீரை சேமிச்சு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டதா நீங்க நினைக்கும் போது, உங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு மரத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இலையுதிர் காலம் வரப்ப மரம் அது கிட்ட இருக்க எல்லா இலைகளையும் இழந்து வெறுமையா நிற்கும். ஆனா அதுக்காக அது சோர்ந்து விழுந்துடுறது இல்லை. அதே இடத்துல கம்பீரமா நிமிந்து நின்று வர இருக்கிற புது வசந்தத்திற்காகவும் புது இலைகளுக்காகவும் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும். இன்னைக்கு நீங்க இழக்கிற விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு வரப்போற மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடையாளம். உங்க கிட்ட இருந்து எல்லாமே போயிட்டாலும் உங்க நம்பிக்கை உங்களை விட்டு போக கூடாது. உங்களுக்கும் ஒரு புது வசந்த காலம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் கம்பீரமா நில்லுங்க, நம்பிக்கையோட இருங்க. இலைகள் உதிர்வது மரம் அழிவதற்கு அல்ல, அது இன்னும் அழகாக மலர்வதற்கு அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. இதய ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வர இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்களின் விருப்பத்தில்தான் பாடல்கள் வளம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு தங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அன்பு சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் முதல் பாடலாக ஒரு அம்மன் பக்தி பாடலுடன் பாடலை ஆரம்பித்திருக்கிறார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து

மெய்சிலிர்க்க வைக்கும் அந்த அழகான அருமையான ஒரு பக்தி பாடல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். முதல் பாடலே அழகான அருமையான அட்டகாசமான பாடல். பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வீரகேரள முதலட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் மாரி திரிசூலி பாடல் பக்தி பரவசம் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மாரி திரிசூலி ஆரம்பத்திலே அருமையான அம்மன் பாடல் சிறப்பு என்று அம்மனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். ராமாபுரம் அனுஷ்யா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். வருக வருக அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியின் இடையே பாடலுக்கிடையே ஒரு புதிர்வினா கொடுக்கப்பட்டிருந்தது. எழுத்துக்கள் மாறி இடம் மாறி இருக்கும், அதை சீர்படுத்தி ஒரு அழகான பதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு புதிர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு சரியான விடையை ஓட்டப்பந்தயம், ஓட்டப்பந்தயம் என்பதை சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், ராமாபுரம் மனுஷா அவர்கள் சரியான விடையை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா, வாருங்கள். பாடலை கேட்டு புதிர்கான விடையை தந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்தில் தேர்வு தேவதாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து உறவுமில்லை பகையுமில்லை என்ற ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார். இதோ கேட்டு மகிழ்வோம்.

சோகமான சுகமான அந்த அழகான வரிகளுக்குரிய அந்த பாடல் ஒலிச்சென்றது. தேவதாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். குழுவில் இணைந்து சொலைச்சர் விஜய் ஹர்ஸ்மார் அவர்கள் தேவதாஸ் படப்பாடல் அருமை, சரவணகுமார் ஐயா அவர்கள் தேர்வு அழகு சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்களும் சோக பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பழமையான பாடல்கள் என்றும் இனிமை, பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி, அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியான விடை பனிச்சறுக்கு. ஆம், பனிச்சறுக்கு என்பது சரியான விடையை சொலைச்சர் விஜய் அரசுமார் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் சரியான விடை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 3:14. இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் தேர்வு செய்யப்பட்ட அடுத்த படத்தின் பாடல் பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி என்ற திரைப்படத்திலிருந்து எத்தனை மலர்கள் தாவும் என்ற ஒரு அழகான பாடல் இது. கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்கள் எல்லாம் அதிகம் நாம் கேட்டிருக்க மாட்டோம், கேட்டிராத பாடல்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை மோகனரங்கன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், விடையுடன் இணைந்துள்ளார் பனிச்சறுக்கு என்று. அவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இதோ பட்டாம்பூச்சி பறந்து வருகிறது உங்கள் செவிகளுக்கு.

என்ன ஒரு தத்துவமிக்க பாடல் வரிகள். ஆண்களை பட்டாம்பூச்சியாக ஒப்பிட்டு ஒரு பாடல் ஒலித்தன்றது. இதே அடிப்படையில் தான் ஒரு பாடல் வந்திருக்கும். புதிய படத்திலும் ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கும், ஞாபகம் இல்லை. ஆண்களை வண்டுக்கு ஒப்பிட்டு பூவுக்கு பூ தாவும் என்று ஒரு ரஜினி பாடல் என்று நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு வரவில்லை. பட்டாம்பூச்சி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலிக்கின்றது. சேலம் மாவட்டம் சீராமணியூர் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாருள் ஒலித்த பாடல், இதுவரை கேட்காத பாடல், மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் பாடல் வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் ஐயாவர்கள் பட்டாம்பூச்சி பறக்கவிட்டு இருக்கிறார், நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கிறது, சிறப்பையா மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல், அருமையான சோகப்பாடல், பாடல் இனிமை, தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்து மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள், நன்றி. குமரி மாவட்டம் இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா, வாருங்கள். இதயராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து இன்று இதயராகமாக சரவணகுமார் அவர்களின் இனிய பாடலை தொகுத்து வழங்கி சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்களோடு. குளிர்கின்ற பாடல்கள் அனைத்தும் அருமையான அற்புதமான பாடல்களோடு நிகழ்ச்சியை அழகுபடுத்தும் என்ற எண்ணத்தில், உயர்ந்த எண்ணங்களோடும் உன்னதமான கருத்துக்களோடும் சிந்தனையில் தெளிவோடும் செயலில் துணிவோடும் உண்மையான உணர்வோடும் நேர்மையான திறனோடும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி பாடல்களெல்லாம் பூக்களின் மனமாய் புகழ்மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் என்ற கீதநேசன் அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்று என்று நன்றி தெரிவித்துள்ளார். சிறப்பான ஒரு வாழ்த்துக்களுடன் பதிவிட்டுள்ளார். குமரி மாவட்டம் இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி தெரிவித்து கொண்டு ஒரு பதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது, இடங்கள் எழுத்தின் இடம் மாறியிருந்தது. அதற்கு சரியான விடையை ஊசியிலைக்காடு என்று சரியான விடையை தேன்மொழி முருகன், ராமாபுரம் மனுஷா அவர்களும், சென்னை மடிப்பாக்கம் மோகனரங்கன் ஐயா அவர்களும், சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் ஒரு கொடியில் இரு மலர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை தேர்வு செய்துள்ளார். ஒரு கொடியில் இரு மலர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணனின் சன்னதியில் என்ன ஒரு அழகான பாடல் தெரியுங்களா, கேட்டு பார்ப்போமே.

என்ன ஒரு பாசப்பாடல், அழகு, அருமை. நன்றி ஐயா, நன்றி. ஒரு கொடியில் இருமலர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த இனிமையான இதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சரவணகுமார் ஐயாவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சொலைச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அடடா ஆஹா அசத்தல் என்று பாடலை அவரும் பின்பாட்டாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். கண்ணனின் சந்நிதியில் என்று சிறப்பான ஒரு பாடல், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்களும் கண்ணனின் சந்நிதியில் எந்தன் கண்மணிக்கு என்ன குறை, அண்ணன் தங்கை பாசப்பாடல் மனதை உருக வைக்கும் பாடல் இனிமை என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. சொலைச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அருமையான பாடல் கண்ணனின் சந்நிதியில், என் கண்மணி புன்னகையில் பாடல் அட்டகாசம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் ஐயாவர்கள் சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவர்கள், ஒரு கொடியில் இருமலர்கள் அழகாய் மலர்ந்தது நம் சபரி வானொலியில் பாடல் மிகவும் அருமை என்று சூப்பர் என்றும் பாராட்டினார், நன்றி ஐயா. தென்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி, அருமையான பாடல் சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார், பாடலை தேர்வு செய்த நண்பருக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். இணையாத நன்றிகள் ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சியுடன் கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியான விடையை வளையல் வளையல் என்று தேன்மொழி முருகன் அவர்கள் சொலைச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்களும் அறிவழகன் ஐயா அவர்களும் சரியானுடைய கண்டுபிடித்துவிட்டார், பாராட்டுக்கள் ஐயா. சென்னை மடிப்பாக்கம் மோகனரங்கன் ஐயா அவர்களும் ராமாபுரம் மனுஷா அவர்களும் சரியானுடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சரவணகுமார் ஐயா விருப்பத்தில் ஒலிக்க இருக்கிறது சுமைகள். நாம் நிறைய பேர் இந்த பாடல்களெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டோம், படம் பெயர் கூட தெரியாது. சுமைகள் இல்லை, சுமை சுமைகள் அல்ல, சுமை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு மாமன் இல்லாமல் தான் என்ற அழகான ஒரு பாடல் இதோ

அழகான ஒரு அம்சமான பாடல் கேஜே ஏசஸ் அவர்கள் குரலில் ஒலிச்சென்றது. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் எவ்வளவு சுமை இருந்தாலும் நிச்சயமாக அந்த சுமைகள் எல்லாம் இறங்கிவிடும். ஆனால் படத்தின் பெயர் சுமை என்று வைத்துவிட்டு அழகான பாடல் அதில் வைத்துள்ளார்கள். சுமை என்ற திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. ஒரு மாமன் இல்லாமல் எப்படி இருக்கும் என்று அழகான ஒரு பாடலை பாடி சென்றார். அவருக்கு நெஞ்ச நன்றிகள். அவருக்கு நன்றியை விட இந்த பாடலை தேர்வு செய்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை, உங்களால் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா. ஒலித்த பாடலுக்கு சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் பாடலை கேட்டு அழகாக ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாடலுக்கேற்ற ஒரு நடனம் சிறப்பு. இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் அருமை வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார். நன்றி நன்றி ஐயா. சோலைச்சேரி விஜயகுமார் அவர்கள் வாவ் அருமையான பாடல் மிகச்சிறப்பு பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். அருமையான பாடல் என்று பொதுவாக இந்த ஸ்டார் எல்லா பாடலுக்கும் வராது. இந்த பாடலுக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயம் இதற்கு ஸ்டார் கொடுக்க வேண்டிய பாடல்தான். அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளீர்கள் ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்களும் அருமையான பாடல் சிறப்பான பாடல் அருமை என்றும் இனிமையான இசைப்பாடல் அருமையாக உள்ளது பாடல் தேர்வு அருமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிருக்கான ஆம் எழுத்துக்கள் இடமாறி இருந்தது. அதற்கான சரியான விடையை அடையாளக்குறி அடையாளக்குறி என்று சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்களும் சென்னை மடிப்பாக்கம் மோகனரங்கன் ஐயா அவர்களும் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. இதயராகம் நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:38 நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவருடைய தேர்வில் பொன்னகரம் பொன்னகரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு தத்துவ பாடல் ஒன்று. ஆமாம், இருப்பவர்க்கு ஒரு வீடு, இல்லாதவர்க்கு எல்லாமே வீடுதான் என்று அழகான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார். இதோ

பொன்னகரம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல். பயிரின் பக்கத்தில் இணைந்து சுழைச்சர் விஜயஹரிசிம்மர் அவர்கள் ஆடடா ஆஹா என்று பாடிக்கொண்டு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். தேர்வு செய்த அந்த அன்பருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார். நன்றி. சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அருமையான பாடல் என்று நன்றி ஐயா. நன்றி விஜயஹரிசிம்மர் அவர்கள். அழகான பாடல். கே ஜே யேசுதாஸ் அவர்களின் பாடல் இனிமை என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்டகடன், பிள்ளைகளைச் சேருமடி. அருமையான தத்துவ பாடல். இதுவரை கேட்காத அரிதான பாடல்களை தேர்வு செய்த சகோதரர் சரவணகுமாரார் அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயார்கள் ஒரு புதிர் கொடுத்துள்ளார். சிறப்பையா, நிச்சயம் இதை நேயர்கள் சொந்தங்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று நம்புகிறேன். ஒரு நாட்டின் பெயர் கண்டுபிடிக்கவும் என்று கண்டுபிடித்தேன் ஐயா. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அருமையான அற்புதமான பாடல் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள் கே ஜே எஸ் எஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்து நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். ஆடடா சுழைச்சேரி விஜயஹரிசிம்மர் அவர்கள் பதிலை குழுவிலேயே போட்டுவிட்டார்கள். ஏனோ தெரியவில்லையே. தனி பக்கத்திலே தாருங்கள், மற்றவர்களும் கண்டுபிடிப்பார்கள். துருக்கி என்பது சரியான உடை. தேன்மொழி முருகன் அவர்களும் சரியான உடை தந்துள்ளார்கள். மீண்டும் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஒரு புதிர் வைத்துள்ளார்கள். நேர் சொந்தங்களை தனிப்பக்கத்தில் விடைத்தார்கள். இதுதான் புதிர் அடுத்த பாடலுக்கு. அதனால் இதற்கு முன்பு கேட்கப்பட்ட புதிர்கான விடை பருப்பு பாயாசம். பருப்பு பாயாசம் என்பதை சுழைச்சேரி விஜயஹரிசிம்மர் அவர்களும் சுழைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாதி அவர்களும் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் ராமாபுரம் மனுஷா அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள். பருப்பு பாயாசம் என்று உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மாமியார் மெச்சிய மருமகள் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல். மாமியார் மெச்சிய மருமகள் இப்பொழுது யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். யோகியன் என்பவன் என்ற பாடல் இதோ.

இன்று இந்த பாடல்களை எல்லாம் கேட்க நாம் என்ன தவம் செய்திருந்தோமோ தெரியவில்லை. அழகான பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒலித்த பாடல் மாமியார் மிச்சிய மருமகள் என்ற திரைப்படத்திலிருந்து. நிச்சயமாக யோகியன் என்பவன் உலகத்தில் யாரும் கிடையாது, என்னையும் சேர்த்துதான். அழகான ஒரு பாடல்கள் ஒலி சென்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அழகான பாடல்கள் ஐயா, அனைத்து பாடல்களும் சிறப்பு. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் பழமையான பாடல்கள் என்றும் இனிமை பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றியும், பாடல் அருமை என்றும். இந்த பாடலை நான் கேட்கவே இல்லை, அருமையான பாடல் என்றும், இதுவரை கேட்கவில்லை என்று பாராட்டினார்கள். நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஒரு புதிர் கொடுத்திருந்தார்கள். ஐயா, ஒரு குழு கொடுக்கட்டுமா ஐயா? ஆம், இந்த நடிகை காலமாகிவிட்டார்கள். கார்த்திக் படத்தில் ஹீரோயினாக கதாநாயகியாக வந்திருக்கிறார்கள். கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே, கார்த்திக் நடித்த படத்தில் கதாநாயகியாக வந்திருக்கிறார்கள். கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே, இதுதான் குழு. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மகனே கேள் என்ற திரைப்படத்திலிருந்து சூதாட்டம் ஆடும் காலம் என்ற ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறார். நேர்களே கேளுங்கள்.

இனிமையான பாடல், இதமான பாடல் ஒன்று அமைதியாக வளம் வந்தது. சூதாட்டம் ஆடும் காலம் என்று மகனே கேள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. வயலின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை பாடல், இனிது நன்றி என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி. கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடையை

எழுதினார். சேலம் மேச்சேரி அறிவழகன் ஐயார்கள், நானும் இந்த பாடலை கேட்டதில்லை அக்கா என்று விஜயகுமார் அவர்களுக்கு பதிவிட்டுள்ளார்கள். அவ்வளவு அழகான ஒரு பாடல், சூதாட்டம் ஆடும் காலம் என்று மகனேக்கல் என்ற திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சரவணகுமார் ஐயாரின் தேர்வில் நம்ம வீட்டு லட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து பணம் இருந்தால் போதுமடா. நிச்சயம் அன்றைய வாக்குவாதம் நடந்தது 90% பணம் இருந்தால்தான் அனைத்தும் நடக்கும், அதுதான் பணம் இருந்தால் போதுமடா, அனைத்தையும் வாங்கலாம்.

அது செலவழிந்தால் சித்த ஞானம் பிறந்திடும். உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை, கடன்களும் இல்லை, கவலையும் இல்லை, பணம் இருந்தால் போதுமடா.

பணம் இருந்தால் போதுமடா மடியிலே என்று அழகான ஒரு பாடல். ஒளிச்சென்றது நம்ம வீட்டு லட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

பதிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்ற புதிர்கான விடையை மோகனரங்க ஐயா அவர்கள் குழுவில் கண்டுபிடித்தேன், ஆம் குழு கொடுத்ததால் கண்டுபிடித்தேன் என்று மனதார உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். நன்றி ஐயா, சிறப்பான விடையை தந்துள்ளீர்கள், நன்றி. ஒலித்த பாடலுக்கு கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், எப்படி இருக்கீங்க என்கிற கேள்விக்கு ஏதோ இருக்கேன் என்பது படம் சார்ந்த பதில், சூப்பராக இருக்கிறேன் என்பது மனம் சார்ந்த பதில் என்று அழகான ஒரு சிந்தனை துளிகளை தந்துள்ளார். சிறப்பையா, உண்மையில்தான் மனம் சரியாக நன்றாக இருந்தால் சூப்பராக இருக்கிறேன் என்றும், பணம் இல்லை என்றால் ஏதோ இருக்கேன் என்று சொல்ல கேள்வி. சிறப்பான ஒரு சிந்தனை தந்துள்ளீர்கள், அழகு. அறிவழகன் ஐயார்கள் ஒலித்த பாடல் தத்துவ பாடல், அருமை, மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், பணம் இருந்தால் போதுமடா உலகிலே, அருமையான தத்துவ பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடல், அருமை என்றும் பாராட்டினார்கள். உங்கள் அத்துடன் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடை இன்னும் சரியான உடையை தெரியவில்லை, எனக்கும் தெரியவில்லை. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் கல்லுறுதிக்கை ஒரு வகை மீன் என்று தெரிவித்துள்ளார். ஐயா, எனக்கு இன்னும் சரியாக தெரியவில்லையா, தெரிந்து கொண்டு வருகிறேன். சொலைச்சர் விஜய் ஹர்ஸ்குமார் அவர்கள் திருகைக்கல்லு என்று ஏதோ தெரிவித்துள்ளார், எனக்கும் தெரியவில்லை. இதோ விடையுடன் வருகிறேன். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ராஜ சேவை என்ற திரைப்படத்திலிருந்து முடியாது சொல்ல முடியாது, கல்லு திருக்கை. ஓ சரி ஐயா, எனக்கு தெரியவில்லை, இதோ பார்ப்போம். ராஜசேவை என்ற திரைப்படத்திலிருந்து முடியாது சொல்ல முடியாது என்ற பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம்.

அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர்சதங்களே, சென்ற புதிர்கான விடை திருக்கைக்கல்லு. திருக்கைக்கல்லு என்று சரியான விடை வந்திருக்கிறது. எனக்கும் இந்த பதில் தெரியவில்லை, நேர்சதங்களே மன்னிக்கவும். திருக்கைக்கல்லு என்பது சரியான விடை. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா கூறியது போல் அது ஒரு வகை மீனாக கூட இருக்கலாம். நான் அந்த மீனை சாப்பிட்டதில்லை ஐயா, சாப்பிட்ட பிறகு சொல்லுகிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஒலித்த பாடலுக்கு அறிவகன் ஐயார்கள் புதிர்கான விடையை விஜய் அக்காவின் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சரியாக சொன்னார்கள், ஒரு புள்ளியை மட்டும் மறந்துவிட்டார்கள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயார்கள் முடியாது சொல்ல முடியாது என்று பாடலின் வரியை கொடுத்து எனக்கான அந்த புதிர்கான விடையை சொல்ல முடியாது என்று சொல்லி சென்றுள்ளார். சரிங்க ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் கண்டசாலா பாடிய அருமையான பாடல், இந்த பாடலை நான் அதிகம் கேட்டதில்லை, கேட்க அருமையாகத்தான் இருக்கிறது என்று பாராட்டினார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சண்டேவில் நல்லா காசு சம்பாதிக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒருத்தர் கறி வெட்டுறவர், இன்னொருத்தர் முடி வெட்டுறவர். நிச்சயமா ஐயா, ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா காசு சம்பாதிக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒருத்தர் கறி வெட்டுறவர், இன்னொருத்தர் முடி வெட்டுறவர் என்று கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா. ஐயா, இந்த இரண்டு வியாபாரத்தையும் நாம் தொடங்கினால் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கூட்டணிக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் அதை ஞாயிறு என்று போட்டுவிட்டால் என்ன? போட்டிருக்கலாம், ஆனால் சண்டே ஸ்பெஷல் என்று தான் அடிக்கடி கேட்டு பழக்கமாகிவிட்டது அல்லவா. இன்று சண்டே ஸ்பெஷல் என்று, ஞாயிறு ஸ்பெஷல் என்று யாரும் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். கோவை கணபதி சந்திரமோகன் நீங்கள் மட்டும் கண்டசாலாவிற்கு கண்டசாலா என்று எழுதலாமா என்று மீண்டும் ஒரு பதிவு. அறிவழகன் ஐயர்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் பலகாரம் செய்கிறாங்க ஐயா, எடுத்து வையுங்கள் ஐயா, வருகிறேன். ஒலித்த பாடலுக்கு அழகாக பாடலை கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துண்டு, புதிர்கான விடையையும் கண்டுபிடித்த சொலைச்சர் விஜய் அரசுமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக எங்க வீட்டு மகாலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து உங்கள் இல்லை நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல் கண்டுபிடிங்கள் நேர் செல்லுங்களே. எங்க வீட்டு மகாலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல் கண்டுபிடிங்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பாதாள பைரவி என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது பாடல் கேட்போம். உயிருடன் உனை காண்பேனே என்று, பாதாள பைரவி திரைப்படத்திலிருந்து உயிருடன் உனை காண்பேனே என்ற பாடல். சென்ற ஒரு புதிர் வந்துள்ளது. எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்தில் ஒரு ஃபேமஸான பாடல், அதுக்கு விடை கூறுங்கள். இப்பொழுது பாதாள பைரவியை கேட்போம்.

உயிருடன் உனை காண்பேனோ என்று அழகான பாடல், பாதாள பைரவி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. திருக்கை கல்லு என்று கூறியிருந்தோம் அல்லவா, அதற்கு கையால் கையை இயந்திரமாக கொண்டு கற்களை அரைப்பது, ஏ டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆப்ரேட்டட் கிரைண்டிங் ஸ்டோன். ஆம், கையாலே கற்களை உடைத்து எடுப்பது திருக்கை கல்லு என்று ஆங்கிலத்தில் வந்துள்ளது. எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் நேர் சொந்தங்களே, மன்னிக்கவும். ராமபுரம் அனுஷா அவர்களும் திருக்கை கல் என்பது நம் பக்கத்தில் இயந்திரங்கள் என்று சொல்வார்கள். ஆம், கையினால் கற்களை உடைக்கும் இயந்திரம், அந்த இயந்திரத்தை வைத்து கற்களை உடைப்பது. ஆனால் அதான் ஆன் பவர், கை கொண்டு இயந்திரத்தை ஆப்ரேட் செய்வது என்று ராமூர் அனுஷா அவர்களும் சரியான முறை தந்துள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு சொலைச்சேரி விஜயஹர்ஷ்மார் அவர்கள், ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயார்கள், வாழ்க்கையே ஆடி போயிருக்கும் ஒருவன் ஆடி மாதம் வந்தாலும் கவலைப்பட மாட்டான், ஆவணி வந்தாலும் கவலைப்பட மாட்டான். ஏன் ஐயா இது, இது புதிரா இல்லை தத்துவ வரிகளா? வாழ்க்கையே ஆடிப்போயிருக்கும் ஒருவன் ஆடி மாதம் வந்தாலும் கவலைப்பட மாட்டான், ஆவணி வந்தாலும் கவலைப்பட மாட்டான் என்று ஒரு தத்துவத்தை தந்துள்ளார். அவனுக்கு எந்த மாதமாக இருந்தால் என்ன ஐயா, அவன் ஆடிப்போயிருக்கிறான் அல்லவா? ஆடிப்போனவனை கொஞ்சம் பதப்படுத்தி அனுப்புங்கள் ஐயா. சுழைச்சர் விஜயகுமாரர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் பாடலுக்கு. ஆனால் நான் சென்ற பாடலுக்கு முன் ஒரு கேட்டிருந்தேன், ஆனால் பதில் வரவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து இது வருகிறது, அந்த பாடல் கேட்போம் நேர் சொந்தங்களே.

0: தாயிருப்பேன். அம்மா ஒதுங்கி ஒதுங்கி, ராத்திரி பகலாரி தாயிருப்பேன், நைசா பேசி பைசாயிருப்பேன், ராமா சினிமா சர்க்கஸ் பார்ப்பேன், ராஜா மாதிரி சிகரெட்டும் பிடிப்பேன், பேத்து புழுங்கினா பீச்சுக்கு போவேன், மீந்த பணத்திலே மீன் வாங்குவேன், ஆத்தாடி உன் கையில கொடுப்பேன், ஆக்க சொல்லியே சாப்பிட்டு படுப்பேன்.
1: மேல
0: இதுக்கு மேல

என்ன சொந்தங்களே, உற்சாகமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கோவை கணபதி சந்திரமன் ஐயா அவர்கள், கல்லு திருக்கை என்பது கடலில் வாழும் தட்டையான உடலமைப்பை கொண்ட திருக்கை மீன், ஸ்டிங்ரே வகைகளில் ஒன்றாகும். இதன் உடல் மற்றும் சதைப்பகுதி மற்ற திருக்கை மீன்களை விட சற்று கடினமாக கல் போல உறுதியாக இருப்பதால் இதற்கு இப்பெயர் வந்தது என்று படத்துடன் விளக்கம் தந்துள்ளார். நன்றி ஐயா. எனக்கு தெரியாத ஐயா, அதுதான் முன்னே சொல்லிவிட்டேனே, மன்னிக்கவும். சிறப்பு ஐயா, உங்களுக்கு நன்றிகள். சொல்லச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் ஒழித்த பாடல் நைஸ் சாங் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை, டவுனாகி போயிடுவீங்க, அருமையான வரிகள் கொண்ட பாடல், சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி. விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் மீண்டும், ஆஹா, மீண்டும் திருக்கை கல்லுக்கு வந்துவிட்டோம். நம்ம ஊரில் இருக்கும் திருவள்ளுதான், திருவள்ளு என்றால் எனக்கு தெரியவில்லையே, திருவள்ளுதான் திருக்கை கல் என்று எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார். அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். வாக்குவாதம் வேண்டாம், விட்டுவிடுவோம். அவர் சொன்னது சரிதான். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவும் சிறப்பு அக்கா என்று பாராட்டினார்கள். நன்றி. விஜயகுமார் அவர்கள் அருமையான பாடல் ஒளிச்சென்றது என்றும் பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு புதிரை தந்துள்ளார்கள். சிறப்பு, அருமை ஐயா, கண்டுபிடிங்க. நேர் சொந்தங்களே, தேன்மொழி முருகன் அவர்கள், நீ உலகம் தெரிஞ்ச பொம்மை நாட்டி, நான் ஒன்றுமே ஐயோ கம்ம நாட்டி. சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடல் சிறப்பு. பாடல்களை தேர்வு செய்து அனுப்பிய சரவணகுமார் சகோதரருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி. சொல்லச்சேரி விஜயகுமார் அவர்கள், அந்த புதிரில் டைம் சரியில்லை என்று நினைக்கிறேன். எனக்குத்தான் டைம் சரியில்லை என்று நினைக்கிறேன். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவில் தவறு என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், ஆம்லெட்டுக்கு தமிழ் என்னன்னு சொல். பொம்பளை போட்டால் பொம்லெட்டு, ஆம்பளை போட்டால் ஆம்லெட்டு ஐயா, எனக்கு அதுக்கு மேலே தெரியாது ஐயா, சொல்லுங்கக்கா என்று கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் தந்துள்ளார்கள். சென்ற புதிர் ஒன்று தந்தேன், அதற்கு தகுதித்தேர்வு என்பது சரியானுடையை. சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாஜி அவர்கள் சரியானுடையை தந்துள்ளார்கள். இப்பொழுது கொடுக்கப்பட்ட புதிருக்கு கடிகாரம்தான் சரி என்றும் தந்துள்ளார்கள். எனக்கு தெரியவில்லையா. இந்த பாடலுக்கு பிறகு ஆராய்ச்சி செய்து என்னவென்று பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வெற்றி வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஓ எந்தன் பிரேமா

ஓ எந்தன் பிரேமா என்று அழகான ஒரு பாடல் அருமையாக ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல். நன்றி நன்றி நன்றி ஐயா உங்களுக்கு. நேர் சொந்தங்கள், ஆம்லெட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுங்க என்று கேட்டிருந்தார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள். இன்னும் யாரும் விடைய சொல்லவில்லை என்று நினைக்கிறேன், பார்ப்போம். சென்னை சந்தோஷபுரம், மோகனரகன் பத்மாவதி ஐயா அவர்கள். முட்டை அடை முட்டை பொறிப்பு, ஆஹா தமிழ் ஐயா சிறப்பு. முட்டை அடை என்றும் இல்லை என்றால் முட்டை பொறிப்பு என்றும் தந்துள்ளார், சரியா என்று தெரியவில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், இந்த பாடலுக்கு கவிஞர் அழகாக கவிதை வடிப்பார், அவரை ஆர்ஜேவாக ஆக்கி டயர்டாக்கி உட்கார்ந்து விட்டார் நிகழ்ச்சியை நடத்தி. யாரு படவேடா இருக்கலாம் அவர் தான் நினைக்கிறேன் கவிஞர். இரவெல்லாம் விழித்திருந்து இரவின் மடியில் உறங்கியிருந்து பகலெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன், பரவாயில்லை. சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், ஓ எந்தன் பிரேமா, என் ஆசை பிரேமா, நான் சின்ன குழந்தையில் கேட்ட மாதிரி ஞாபகம். சகோதரர் அருமையாக பாடல்களை கண்டுபிடித்து இன்று நமக்கு அளித்து விட்டார், சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் ஒலித்த பாடல் அருமையான பாடல் என்று பாராட்டினார். ஆம்லெட்டுக்கு சொல்லுங்கள் ஐயா என்னவென்று. வயதாகி சாகும் வாய்ப்பே இல்லாதவை ஆடும் கோழியும் மட்டுமல்ல மனிதனுடைய பேராசையும் தீராக கோபமும் தான். வயதாகி சாகும் வாய்ப்பே இல்லாதவை ஆடும் கோழியும் மட்டுமல்ல மனிதனுடைய பேராசையும் தீரா கோபமும் தான் என்று கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவில் தத்துவ வரிகளை தந்துள்ளார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த புதிர்கான விடையில் நொடிமுள் இருக்குது ஐயா, அது மேலே இல்லை, கடிகாரம்தான் சரி என்று நினைக்கிறேன். சரிதானே ஐயா, சரியாக மோகனரங்கன் ஐயா அவர்கள் சரியாக தந்துள்ளார்கள், அவர்களுக்கு நன்றி. டைம் என்று சொலைச்சர் விஜயஹர்ஷ்மா அவர்களும் சரியாகத்தான் தந்துள்ளார்கள், அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய விருப்பத்தில் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக முடிந்துவிட்டதா, இன்னும் ஏதேனும் இருக்கிறதா என்று தெரியவில்லை, பார்ப்போம். இல்லை என்றால் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மாதவி என்ற திரைப்படத்திலிருந்து காலமடி காலம் கலிகாலம் என்ற ஒரு பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம்.

அற்புதமான ஒரு பாடல். மாதவி திரைப்படத்திலிருந்து. என்னையும் இந்த காலத்திற்குத்தான் செல்ல சொல்கிறார்கள், ஆனால் என்னால் தான் இன்னும் முடியவில்லை. தினமும் களி சாப்பிட சொல்கிறார்கள், அந்த களிகாலம் எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. யாரேனும் செய்து கொடுத்தால் தினமும் எடுத்துக்கொண்டால் சர்க்கரைக்கு நல்லதாம், அதனால் களிகாலம் எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன செய்வது, இருக்கும் காலத்தை வைத்து ஓட்ட வேண்டியதுதான் என்பதை தெரிவித்து கொண்டு மாதவி திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலிச்சென்றது. பயிரின் பக்கத்தில் இணைந்து முடிச்சூர் பாலு ஐயா அவர்கள், முடிச்சூர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். இனிய மாலை வணக்கத்துடன் வணக்கம் ஐயா, வாருங்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் காலமடி காலம் அருமையான தத்துவ பாடல் என்று பாராட்டினார்கள், அவர்களுக்கும் நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் சிறப்பு, சிறப்பான பாடல் என்று பாராட்டினார்கள், மலர் கொத்து கொடுத்து சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடல் சிறப்பு, அவர் கணீர் குரலில் பாடல் கேட்க அருமை, பாடல் தேர்வு அருமை, பழமையான பாடல்கள் என்றும் இனிமேல் பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சாத நன்றிகள். சொல்லச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அசத்தல் என்றும் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள், நன்றி. கொடுக்கப்பட்ட புதிர்கான சரியான உடையை லட்சத்தீவுகள் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் சொல்லச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்களும் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும் லட்சத்தீவுகள் என்பது சரியான புதிர்கான உடையை தந்துள்ளார்கள், உங்கள் நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு. சபரி வானொலி வழங்கும் விஜயரகம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக பட்டாக்கத்தி பைரவன் என்ற திரைப்படத்திலிருந்து யாரோ நீயும் நானும், அதுதான் இதுதான் விஜய் படத்தில் வரிகளை மாற்றி அப்படியும் இப்படியுமாக எழுதிவிட்டார் என்று நினைக்கிறேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இல்லை, முடிந்தால் சொல்லுங்கள் நேயர்களே.

0: அழகான ஒரு பாடல் ஒலி சென்றது. பட்டாக்கத்தி பைரவன் என்ற திரைப்படத்திலிருந்து. ஆம், இதைத்தான் விஜய் ஒரு பாடல் என்று சொன்னேன் அல்லவா. நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. ஆம், யாரோ நீயும் நானும் யாரோ என்று அந்த பாடலின் வரியை மாற்றி போட்டு அழகான ஒரு புது படத்தில் ஒரு பாடல் வந்தது. அதைத்தான் ஞாபகம் வந்தது நேர் சொந்தங்களே. ஒலித்த அந்த அழகான பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள், சார் நீங்கள் ஒரு தரம் களி காலம் சொல்லுங்கள், களி வரும் என்று கூறியிருக்கிறார்கள். சொன்னால் வந்து விடுமா தெரியவில்லை, பரவாயில்லை. எனக்கு இந்த லகரம் லகரம் இரண்டும் வருவதற்கு காலம் களிகாலம் வந்துவிடும் என்று நினைக்கிறேன். சிறப்பு. முடிச்சூர் பாலு ஐயா அவர்கள், மாடித்தோட்டம் என்று விடையை குழுவில் பதிவிட்டுள்ளார்கள். ஐயா, குழுவில் பதிவிட்டால் உங்கள் பதிலை பார்த்து நம் நேயர் சொந்தங்கள் காப்பி அடித்து விடுவார்கள், அதனால் தனிப்பக்கத்தில் வாருங்கள் ஐயா என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயாஸ்மரர்கள், அழகான பாடல், ஆகா அழகான பாடல், சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், யாரோ நீயும் நானும் யாரோ, உண்மையான பாடல், எஸ்பிபி குரலில் பாடல் சிறப்பு, இனிமையான பாடல் என்றும் பாராட்டுள்ளார்கள், நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் ஒரு நகைச்சுவை பதிவு. கணவர், என்ன இது சாம்பாரில் பிஸ்கட் வாசனை வருது என்று கேட்டிருக்கிறார். மனைவி, உப்பு தீர்ந்து போச்சு, அதனால் சால்ட் பிஸ்கட் ரெண்டு போட்டேன் என்று சிறப்பான ஒரு நகைச்சுவை தந்துள்ளார் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாடித்தோட்டம் என்பதை முடிச்சூர் பாலு ஐயா அவர்களும், சோலைச்சேரி விஜயாஸ்குமார் அவர்களும், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களும், ராமபுரம் மனுஷியா அவர்களும், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் அனைவரும் சரியான விடையை தந்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், காப்பியெல்லாம் அடிக்க மாட்டோம், ஜென்டிலாக ஒதுங்கிவிடுவோம், உங்கள் வேண்டாம், உங்களை அப்படி எண்ணவில்லை, இருந்தாலும் நேர் சொந்தங்கள் பார்த்து விடுவார்களோ என்று ஒரு அச்சத்தில் சொன்னேன். நீங்கள் ஜென்டில் உமன் தான் எனக்கு தெரியும். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், களி வராது, ஆட்டுக்கறி, ஆஹா ஆட்டுக்கறி கண்டிப்பாக வரும் என்று தந்துள்ளார். நன்றி ஐயா, உங்கள் நெஞ்சத்திற்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு, சபரி வானொலி வழங்கிய இதய ரகம் நிகழ்ச்சியில் நம் நேர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணக்கும் ஐயார்கள் ஆரம்ப பாடத்திலிருந்து பாடலிலிருந்து இணைந்துள்ளார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இதோ ஓரிரு வார்த்தைகள் அவர் குரலில். ஐயா வணக்கம். ஐயா வாருங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது ஐயா, நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேயர்கள் சார்பாக. நன்றி. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் ஐயா.
1: சபரி வானொலிக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றிகள். இன்னும் பல பல பாடல்கள் வாய்ப்பு இருக்குமானால் உங்களுக்காக தொகுத்து அனுப்பி வைக்க இருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து சபரி வானொலி நான் சபரி வானொலி விருப்பப்பட்டு கேட்டு வருகிறேன். நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்கிறேன், இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன்.
0: நன்றி நன்றி.
1: இந்த வாய்ப்பை எமக்கு வழங்கிய சபரி வானொலி நிலையத்திற்கும் அதன் இயக்குநர் அறிவிப்பாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: இந்த பாடல்களை கேட்டு பதிவிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எமது உளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி. உங்கள் பாடல்கள் அனைத்தும் உண்மையிலேயே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது ஐயா. ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அருமையாக இருந்தது. சோக பாடலானாலும் சிறப்பாக இருந்தது. தத்துவ பாடல்கள், பக்தி பாடல்கள் உட்பட அனைத்து பாடல்களுமே அருமையாக இருந்தது ஐயா. உங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், இன்று இதயராகம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. பாடல்கள் மிகவும் அருமை. கேள்விகள், பதில்கள், நகைச்சுவை கலந்த நிகழ்ச்சி, அருமை. பாடல்களை தொகுத்து வழங்கிய நமது இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் அவர்களுக்கு நன்றி, நன்றி. அரிதான பாடல்களையும் அள்ளித்தந்த சகோதரர் சரவணகுமார் அவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். உங்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை சபரி வலொலி வழங்கிய இதயராகும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் புதிர்கான விடையை தந்த நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வேளையில் இன்று இரவு 7 மணி அளவில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, ஆம் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள், உங்கள் குரலில் பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். பாடலை இப்பொழுதே தயாரித்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், இரவு 7 மணி அளவில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

சபரி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள், தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ

0: அழகான ஒரு பாடல், இனிமையான இதமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்த உண்மையர் சொந்தங்களே. செங்கனி வாய்த்திருந்த அனைவரும் பாட வருகை புரியுங்கள் என்று தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.

当歌的版本的是 BD

0: சிறப்பு, அருமையாக இருந்தது கேட்பதற்கு. அழகாக பாடினீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கோவை சேரன்மன் நகர் ராஜேஸ்வரி அவர்கள் தங்கரதத்தை கொண்டு வந்தார்கள். அழகான ஒரு குரலில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நேயர் சொந்தங்களே, பாட வருகை புரியும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். பாடல் பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் இரண்டாவது சரணம் முடிந்து பல்லவியை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கைபேசியை தொடர்பு கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பாடல் முதல் சரணத்திலேயே நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள், இங்கு அந்த கைபேசியின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. பாடல் பாடுபவர்கள் பாடலை கேளுங்கள். இரண்டாவது சரணம் முடிந்து பிறகு அவர்கள் கடைசியில் மீண்டும் பல்லவியை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் தொடர்பு கொண்டால் மகிழ்ச்சியுடன் இருக்கும் என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நேயர் சொந்தங்கள், நிகழ்ச்சியை கேளுங்கள். யார் எப்படி பாடுகிறார்கள் என்று கேளுங்கள். பிறகு அந்த இரண்டு சரணம் முடிந்து பல்லவி ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். நேயர் சொந்தங்களே, சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் அழகாக பாடிச்சென்ற அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அமர்நாத் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது உங்களுடன் உரையாடி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா. இசையுடன் வந்திருக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக.
0: ஆ, மகிழ்ச்சி, அதுதான் எதிர்பார்த்தேன் ஐயா. சந்தோஷம், வாருங்கள்.
1: கேக்குதுங்களா?
0: ஆ, சொல்லுங்க ஐயா.

0: சிறப்பு யாருமே அருமையாக இசையுடன் இணைந்து அழகாக பாடி சென்றீர்கள் ஐயா. சிறப்பு நெஞ்சார்ந்த நன்றி ஐயா.
1: நன்றி
0: நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா.
0: திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் அமர்நாத் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக இசையுடன் எடுத்து வந்து நமக்காக பாடி சென்றார், மகிழ்வித்தார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்
1: ஐயா? வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் புன்னநல்லூர் மாதிரி ஜோதி பாண்டியன் ஐயா.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: சிந்து நதியின் நிலவினிலே சேலமல்லாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். மனசினி கோசம் மனுகடனி கோசம் மனசிதினி கோசம் மனுகடனி கோசம் மமதா வேதம் மாயனி மதுபாசம் மமதா வேதம் மாயனி மதுபாசம் மனசினி கோசம் மனுகடனி கோசம் நீ கண்கணராகம் நீமதி அனுராகம் மனையி வைபோகம் பகுதன் அலயோகம் வலபுல குலகம் நரபுல தாராசம் வகிதன அவகாசம் தானலி உலு ஆவேசம் சிங்கள தீவின கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேலு தீவி அமைப்போம். சிங்கள தீவின கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேலு தீவி அமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சிறந்த நாட்டிடம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைக்கு தோணிகள் ஓட்டிய விளையாடி வருவோம்.

0: அருமை அருமை ஐயா, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல் அட்டகாசம் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள். இது கை கை கொடுக்கும் கைதானே ஐயா?
1: நன்றியா
0: ஐயா.
1: ஐயா சொல்லுங்க.
0: கை கொடுக்கும் கைதானே இது?
1: கை கொடுத்த தெய்வம்.
0: கை கொடுத்த தெய்வம் நீங்கள். நன்றி நன்றி ஐயா. சிறப்பு ஐயா, சிறப்பு அருமை. நன்றி ஐயா.
1: நன்றி
0: ஐயா. நன்றி ஐயா, சிறப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினார்கள். சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்று. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனி நேர சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: நீங்கள் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்ன என்று தெரியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? நீங்கள் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும்.

0: வந்து இன்னும் இன்னும் என்று சொல்வது இன்னும் பேசாத செங்கல் இன்று மட்டும் காதில் வந்து இன்னும் இன்பம் என்று சொல்வதென்ன உறவி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு உறவி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருப்பது ஏனோ ஒன்றும் தெரியாதது போல் இருப்பது ஏனோ நெஞ்சில் குடியிருக்கும் நண்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா நினைவை புரிந்து கொள்ள முடியுமா கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கடமை என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா மலர்குடி தலையாட்ட மரக்கிளையும் காணிட்ட மரக்கொடி தலையா மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட இணையில் கொடி இணையும் ஆனது ஏனோ இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சியவை இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சியவை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ நீங்கள் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்றே தெரியுமா நிலையை புரிந்து கொள்ள முடியுமா கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கடமை என்னவென்றே தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா நன்றியா
1: அருமை அருமை ஐயா சிறப்பாக பாடினீர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் நெஞ்சில் குடியிருக்கும் நீங்கள் அழகு ஐயா சிறப்பு மயிலாடுதுறை செம்மனார் கோவில் என் குணசேகரன் ஐயா அவர்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் என்று அழகான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள் யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்
2: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா எனும் இனிய நிகழ்ச்சியில் உறவுகளை பாட வைத்து அழகு பார்க்கும் அன்பு அறிவிப்பார் கீதநேசன் ஐயாவுக்கு இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஐயா
1: வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கூறுவது
2: குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா
1: வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஐயா நன்றி வணக்கம் வாருங்கள் பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை
2: நான் ஒரு ஆசாமி பாட்டு நான் பாட போறேன் சார்
1: ஆசாமி
2: ஆமா சாமி பாட்டு இல்ல ஆசாமி பாட்டு
1: சரி
2: கடவுள் படைச்சா உலகம் உண்டாச்சு மனுஷன் குடிச்சா உலகம் ரெண்டாச்சு கடவுள் படைச்சா உலகம் உண்டாச்சு மனுஷன் குடிச்சா உலகம் ரெண்டாச்சு அட ஐயா மேல சாமி வந்து ஆடும் சொன்ன கேளு ஜோசியமே கூறும் அந்தி வட்ட நேரத்திலே சந்திரனை ஒருத்தன் பார்த்தான் அவன் கூட வந்தவனும் சூரியன்தான் அதுன்னா சந்திரனா சூரியனா சண்டை வந்து சேர்ந்ததையா அந்த நேரம் பார்த்து எதிர்த்தால ஒரு மனுஷன் தள்ளாடி தள்ளாடி தலைகீழ நடந்து வந்தான் சண்டையிட்ட ரெண்டு பேரும் சாட்சி அவனை வச்சு சந்திரனா சூரியனா சரியா நீ சொல்லுன்னா இவன் எனக்கு ஒன்னும் தெரியாது நான் வெளியூருன்னு போயிட்டான் என்னதான் போட்டாலும் நிதானம் தான் தப்பாது இடுப்பு வேட்டி மட்டும் நிக்காதையண்டே தகதினி தகதினி கண்ணிய தாயென்பேன் கிளவிய கண்ணியன்பேன் கன்றோடு கொஞ்சம் கூட குறையாதையா அட மீன் சேர்த்த கருவாடு நீ சேர்த்த வெறுங்கூடு யாரு பெரிய வண்டாட்டை தம்பி கடவுள் படைச்சா உலகம் உண்டாச்சு மனுஷன் குடிச்சா உலகம் ரெண்டாச்சு ஒரு பெண்ண பார்த்தேன் என்னம்மா கல்யாணம் ஆச்சான்னு ஆகலன்னா அப்புறம்தான் குழந்தை குட்டி இருக்கான்னு குடுத்தா பழாருன்னு நான் விடுவனா? அடுத்த பெண்ணை பார்த்து முன்கூட்டியே குழந்தை குட்டி இருக்கான்னு? ஆமா, ரெண்டு குழந்தை இருக்குன்னா அப்புறம்தான் கல்யாணம் ஆச்சான்னு கேட்டியா? அன்னைக்குத்தான் தங்க பல்லு கட்ட வேண்டிய அவசியமே வந்தது. விசிய போட்ட நான் இங்கிலீஷ் பாட்டு வரும், சாராயம் உள்ளே போனா தமிழ் பாட்டு. டண்டன் டண்டே டண்டே டானே தகதினி கள்ள குடிச்சா தான் நாடோடி பாட்டு வரும், கல்லுக்குண்டான் சுவரும் அதை பார்த்து. அட ஆகாயம் கால் மேல லோகம் கை மேல, யாரு பெரிய வண்டாட்டே தம்பி, கடவுள் படைச்சான் உலகம் உண்டாச்சு, மனுஷன் குடிச்சான் உலகம் ரெண்டாச்சு. நன்றி சார்.
1: அருமை ஐயா, ஐயா வணங்குகிறேன் ஐயா. சிறப்பான ஒரு பாடலை சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. சிறப்பு அருமை அட்டகாசம் அசத்தல் ஐயா.
2: அருமை.
1: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், ஆசாமி பாடல். இருவர் குடித்திருந்தால் எப்படி என்று அழகான ஒரு பாடலை அழகாக பாடிச் சென்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: இரவு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: மிக்க மகிழ்ச்சி ஐயா. இனி ஏதோ ஒரு பழைய பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன். இதோ பூமாலையில் ஓர் மல்லிகை, இங்கு நான் தான் தே நின்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமாயின்றது. சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓர

விருந்தோ கொடுத்தான் விழுந்தாள் மணியை, விருந்தோ கொடுத்தான் விழுந்தாள் மணியை, ஓமா.

0: சிறப்பையா, சிறப்பு. பூ மாலையில், இந்த மாலையின் வேலையில் அழகாக மாலை தொடுத்து வந்தீர்கள் பாடல் வரிசையில். அழகையா, நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, நன்றி.
1: உறவுகளும் அருமையாக பாட்டு பாடுகின்றார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும், இனி வரும் உறவுகளுக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், பூ மாலையில் ஒரு மல்லிகை என்று இந்த மாலை வேளையில் அழகாக பாடினார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கோம். நீங்க அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ரொம்ப நல்லதுங்க சார். படம் வந்து நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் நாள் அல்லவா கொண்டாடினோம் அல்லவா?
0: ஆமாம்.
2: அதற்காக நம்ம வருங்கால மழலை செல்வத்துக்காக எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து தங்கங்களே அந்த பாட்டு
0: சிறப்பு.
2: சரிங்களா?
0: பாருங்கள்.
2: சரிங்க, ரொம்ப நல்லது. மற்றும் நம்ம சபரி வானொலியில் பாட வரும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றிமா. பாடுங்கள்.
2: நன்றி. சரிங்க. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு பேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை. ஹலோ, வாருங்க, கொஞ்சம் இருங்க. வேற பயப்படும்.
0: பாதியில் துண்டிக்கப்பட்டு விட்டது, ஏனோ தெரியவில்லை. யாரோ வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அழகான ஒரு பாடலை அழகாக பாடிச்சென்றார்கள். புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள், தங்கங்களே நாளை தலைவர்களே என்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேர்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: நான் இளமை காலத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறேன்.
0: உங்கள் இளமை காலத்திலேருந்து?
3: ஆமா.
0: பாடுங்கள் ஐயா, பாடுங்கள்.

la la la la இளமை ஒடுக்கம் இருந்தும் தயக்கம் இசை மேடையில் இந்த மேடை சுகராகும் பொடியும் முத்தந்தரும் நீரம் சரிந்திருக்கும் உள்ளையிலம் பூவெடுத்து முகம் துடைக்கும் முத்தந்தரும் நீரம் சரிந்திருக்க உள்ளையிலம் பூவெடுத்து முகம் துடைக்கும் மேனியெங்கும் பூவசந்தம் தங்க கொழுந்து உன்னையண்ணி வாழாமல் இசை மேடை இந்த மேடை சுகராகம் ஒளியும்

0: தண்ணி மகள் கூந்தல் தலைஞ்சிருக்க பஞ்சு தொடும் உன் கைகள் வகிரெடுக்கும் போதை கொண்டு பூவழைக்க தேடி வந்து தேனெடுக்கும் போதை கொண்டு பூவழைக்க தேடி வந்து தேனெடுக்கும் தங்க கரும்பு தொட்டவுடன் பூவாகும் இசை மேடையில் இந்த மேடை சுகராகம் பொழியும் இளமை கம் இரண்டும் தயக்கம்
1: அழகை அழகை இப்படியே இப்பவே இப்படி என்றால் இளமை காலத்தில் எப்படி என்று நான்
0: யார் இளமை காலம் இல்லைன்னு
1: இருக்கேன் சரிங்க ஐயா
0: ஒத்துக்கொள்கிறேன்
1: இல்லை இல்லையா மன்னிக்க மன்னிக்க வேண்டும்
0: அந்த பயம் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எனக்கு வயசான சொல்லக்கூடாது
1: எங்களுக்கு அதெல்லாம் இல்லையா ஐயா சரிங்க ஐயா சரி சரி சிறப்பாக பண்ணீங்களா ஐயா நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் இசை மேடையில் இன்ப வேளையில் சுகராகம் அழகாக படித்து சென்றார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைவு நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்
2: ஹலோ வணக்கம்
1: வணக்கம் ஐயா நலமாக இருக்கிறோம் ஐயா மகிழ்ச்சியுடன் பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை
2: வழிகரையில் வைகை கரையில் வந்தால் வருவி உன்னருகில் வழிகரையில் வைகை கரையில் வந்தால் வருவி உன்னருகில் உன் நினைவில் நெஞ்சும் வான்வெளியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருகை உன்னருகில் உன்

மகிழ்ச்சி மாடதம்மா மலர்போல் கருகி பல பல ஜென்மம் நான் எடுப்பேன் பாடல்கள் கூடி நான் படிப்பேன் அன்னே உனக்கே காத்திருப்பேன் வைகரையில் வைகை கரையில் மருவேன் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை ஆசையில் உன்

கனவுகள் ஏனோ கலைகிறதே நீ.

0: நாளும் நடத்தும் ஓலங்கள் வைகரையில் வைகரையில் வந்தால் வருளே உன்னருகில்.
1: அருமை அருமை அருமை அருமை அழக ஐயா.
2: ஹலோ.
1: இடையில் ஒரு பாடல் வரி வந்தது ஐயா, அந்த பாடல் ஐயா.
2: ஹலோ
1: ஐயா, இடையில் ஒரு பாடல் வரி வந்தது. பல பல ஜென்மம் நான் எடுப்பேன், பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று ஒரு வரி வந்தது ஐயா. சென்று விட்டார். அவர் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். அழகான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார். கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகரையில் வைகைக்கரையில் அழகாக ஒலித்து சென்றது. அவருக்கு இதயம் கனிந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: வணக்கம். வணக்கம் சகோ, நான் வந்து திருச்சி பொன்மலைந்து ரதா உமாவந்தன்.
1: வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் தமிழுக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். படங்கள்
3: புதன்கிழமை எனக்கு லைனே, வெள்ளிக்கிழமை புதன்கிழமை எனக்கு லைனே கிடைக்கல. நீங்க வந்திருந்தீங்க, போட்டு போட்டு போட்டு அழுத்து போயிட்டேன்.
1: ஐயோ,
3: கடையில வேற உட்காந்து வேறவா, யாரும் இல்லாதப்ப போடுறது, யாராச்சும் வந்துட்டா போட முடியல.
1: ஓஹோ,
3: அதனால அப்புறம் யாராச்சும் வந்துடுறாங்களா?
1: இல்லை, நான் திருப்பி அழைப்பேன், ஆனால் சிறிது நேரமாகிவிட்டால் எப்படியோ சூழ்நிலை தெரியாது, அதனால் அழைப்பதில்லை. சரி, அப்படி என்றால் அழைத்து விடுவோம். ஒரு ஒரு மிஸ்கால் வந்தோடனே அழைத்து விடுவோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: இதுல வந்து ஆனந்த பைரவி, கல்யாணி, பாகேஷி, ரஞ்சனி, இந்த ராகங்கள்லாம் இதுல வரும்.
1: ஓஹோ,
3: அந்த வார்த்தையும் வந்துடும்.
1: நான் இவர்களெல்லாம் பாடப்போகிறார்கள் என்று நினைத்தேன்.
3: சந்தோஷம்.
1: எனக்கு ராகங்கள், இல்லை எனக்கு நீங்கள் ராகங்கள் என்று தெரியாது எனக்கு. நீங்கள் யார யாரோ பேர் சொல்லி அவங்களாம் வந்து பாட போகிறாங்கன்னு
3: நினச்சேன் நான். இதை விட பேர் சொல்லாதவங்களாம் வருவாங்க.
1: சரி சரி, இல்லை இல்லை, நீங்கள் சொன்னது ஆனந்தம், பைரவி, அப்புறம் கல்யாணி, இவங்களாம் வருவாங்கன்னு நினச்சேன். பாடுங்கள் உங்கள் பாடலை.

பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயிர் சிங்கார கோயில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயிர் சிங்கார கோயில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயிர் சிங்கார கோயில் கொண்ட கற்பக வல்லி நீ.

கெஞ்சுகிறேன் அம்மா, ரஞ்சனியை ரட்சிப்பாய்.

0: அருமை அருமை. நிச்சயமாக கற்பகவல்லி உங்கள் கோரிக்கையை ஏற்று நற்கதி தருவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறேன். அழகாக பாடினீர்கள். அம்மனே இறங்கி வந்து உங்களுக்கு அருள் புரிவாராக. அழகு அருமை அட்டகாசம்.
1: நன்றி.
0: நன்றி. திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் கற்பகவல்லியின் பொற்பதங்கள் அழகாக அட்டகாசமான பாடலை பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பாடலாமா?
0: பாடுங்கள்.

சிறப்பு, அருமை அருமை. அட்டகாசமாக இருந்தது பாடல் கேட்பதற்கு. அம்மிங் அம்மிங் முதற்கொண்டு அட்டகாசம் அனைத்தும் சிறப்பு. நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி. கோவை சேரன்மநகர் காயத்ரி அவர்கள், கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?

0: நன்றி,
1: உங்களுக்கும் நன்றி. நன்றி, அருமையான ஒரு பாடல், ஆனந்தமாக இருந்தது கேட்பதற்கு, சிறப்பு, நன்றி. தென்காசி மாவட்டம் சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் ஆனந்தம் பொங்கிட பொங்கிட பாடினார்கள். நாம் ஆனந்தமாக கேட்டு மகிழ்ந்தோம் அவர்களின் பாடலை. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, அவர்கள் யார் இருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம் ஐயா. ஐயா இணைப்பில் உள்ளீர்கள் ஐயா?
2: ஹலோ,
1: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
3: வணக்கம், சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் பேசுறேன்.
1: வணக்கம்மா, வணக்கம், பாடுங்க.
3: நானும் என் தம்பி பொண்ணு அஞ்சனா ஸ்ரீயும் பாட போறோம்.
1: பாடுங்கள்.
3: அதுதான் உங்க லைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிப்பாங்க.

என்னை தேடி வர ஒரு கேட்டிருந்தனக்கெனதாவது இரவே சிவன் இருந்த இடமட்டும் எழுத்திருந்த அழகிய ரகுவரனே அனுதினமும் என்ன கோரி வரணும் வரணும்

0: மோகனம் வாடி போன காரி தன்னை தோகமே நீ மின்னல் பாய்ச்சும் நீங்காமல் என்று தீயாக கொதிக்க என்னை தேடி வரணும் ஒரு கிளை தனித்திருக்க உனக்கென தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதை மட்டும் வெளித்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும் என்ன கோரி வரணம் வரணம் இசைக்கிட என்னை தேடி வரணும் வரணும் நன்றி.
1: அருமை அருமை, சிறப்பாக பாடினீர்கள். எங்களை எல்லாம் இந்த பாடல் பாட சொன்னால் ஒரு படத்தில் வருமே, அப்படித்தான் பாடுவோம். நின்னு கோரி வரணும் வரணும் என்று நீங்கள் இசையுடன் அழகாக பாடினீர்கள். நாங்கள் கறி வெட்டுவது போல் பாடுவோம், நீங்கள் கச்சிதமாக பாடினீர்கள் இருவரும் இணைந்து. நன்றி நன்றி, உங்களுக்கு தான் நன்றி. சிறப்பு. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் அஞ்சனா ஸ்ரீ அவர்களும் அழகாக பாடினார்கள் இருவரும் இணைந்து அட்டகாசமான ஒரு பாடலை. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270333049 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில்

0: நிலையத்தில் நேரம் 8:04. இந்த நிமிடத்தில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாய் கீதா, காரைக்காலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது உங்களுடன் உரையாடி.
1: ரொம்ப நாளாச்சு, நானும் வாடி.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடலாமா?
0: பாடுங்கள்.
1: மாதா உன் கோவிலில்

0: சிறப்பு சிறப்பு அருமை அட்டகாசம்.
1: எனக்கே பாட்டு எதை எடுக்கிறது திடீர்னு தோன்றதை பாடிட்டேன்.
0: இல்லை இல்லை, இந்த பாடல் உங்களுக்கு அப்படியே நினைவில் இருக்கிறது, அப்படியே வந்து விட்டது. அழகாக இருந்தது, கேட்பதற்கு சிறப்பு. நெஞ்சார்ந்த நன்றிகள். காரைக்கால் சாய் கீதா அவர்கள் மாதாவும் கோவிலில் என்று அட்டகாசமான ஒரு பாடலை அழகாக மென்மையாக அவர்கள் குரலில் சிறப்பாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார், கோவிலிருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே சார். பட்டு கண்ணம் பொட்டு கொள்ள ஒட்டி கொள்ளும் ஒட்டி கொண்டு கட்டி கொள்ள உள்ளம் துள்ளும் பெண்கள் வந்து முன்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதன்னோ. பட்டு கண்ணம் தொட்டு கொள்ள ஒட்டி கொள்ளும் ஒட்டி கொண்டு தட்டி கொள்ள உள்ளம் சொல்லும். நீல நதிக்கரை ஓரத்தில் நின்றிருந்தேன் ஒரு நாள்

பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் சொல்லும் தென்றல் வந்து உன்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா.

ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் சொல்லும்.

0: சிறப்பு சிறப்பு அட்டகாசமாக இருந்தது. அருமையாக பாடுகிறீர்கள் அனைவரும். சிறப்பு மகிழ்ச்சி. நெஞ்சாத நன்றிகள். கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள என்று அட்டகாசமாக பாடினார்கள். அழகான ஒரு பாடலே. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள்.
1: பேசுகிறேன்.
0: வணக்கம் வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, தண்ணீர் தோண்டி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, உன்னதி நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் பறவையாரோ. என்னை நீ பார்க்கவில்லை, என்னுயிர் நொந்ததடி. பெண்ணே நீ போனவளே, என்னுயிர் போனதடி. இரவு காலை வளையில் உன் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் தீங்குதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, தண்ணில் தோண்டி மறையும் காணல் நீரோ. மின்னலை கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை. மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதியில்லை. என்னை நோக்கிய சிந்திய மலை துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை. எந்த திருத்தி முக்காய் போட்டோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை. அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீ தொடமாட்டேன். ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன். உன்னை காணும் உன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொடமாட்டேன். சாலை வளைவில் உன் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் சேர்ந்துதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, தண்ணீர் தோண்டி மறையும் காணல் நீரோ.
0: அருமையாக பாடினீர்கள் நீங்கள். ஆப்பிள் பெண் அழகு அழகாக பாடினீர்கள்.
1: பால் வரும் நினைக்கவே இல்லை. கிடைக்கும் நினைக்கல, டக்குனு எடுத்தேன். பாதி பாடல் தான்
0: எடுக்க முடியல. சிறப்பாக பாடினீர்கள். ஆப்பிள் பெண்ணை அழகாக அழைத்தீர்கள். சிறப்பு. நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி.
0: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ என்று அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் அத்தனை அழகாக பாடினார்கள் நெஞ்சங்கள் அனைவரும். அடியேனும் ஒரு பாடலை பாட ஆசைப்படுகிறேன், மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே தவறியிருந்தால். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி எல்லாம் கலையில்

மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கொரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்க.

நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி இல்லம் கலையில் சங்கமம் சங்கமம். ஆலால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என் ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லி.

கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழறியாது, போர்க்காலம் நீவுகும் போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது.

0: வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிற்காது ஒருபோதும். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி இல்லம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம்.
1: வாய்ப்புக்கு நன்றி. நேர் சொந்தங்களே,

சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இதுவரை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வாட்ஸ்அப் தளத்தில் அருமையான பாடல்களை எல்லாம் பதிவிட்டிருக்கிறீங்க அன்பான உறவுகள். இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில் ஈரவிழிகள். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு சிறப்பான பாடல்களை பதிவிட்டு காத்திருக்கும் அன்பான உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, பண்பலையில் இணைந்து பாடல்களை கேட்க இருக்கும் உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் சாப்பிட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட்ருப்பீங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் அன்பான உறவுகள் பதிவுகளை பார்க்கலாம். தேன்மொழி சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். மோகனரங்கன் ஐயாவும் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள். ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் சாப்பிட்டாச்சு சார், இப்போ தான் சாப்பிட்டேன். சப்பாத்தி சிக்கன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உறவுகள் சாப்பிட்டு இருப்பார் எல்லாரும் நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். பாரதி தனபால் சகோதரி வணக்கம். சென்னையிலிருந்து பாரதி தனபால். விருப்ப பாடல் கண்கள் இரண்டும். இந்த பாடல் வந்து ஏற்கனவே பதிவில் இருக்குது சகோதரி, நீங்கள் பாடல் மாற்றி பதிவிடுங்களேன். ஏற்கனவே போட்டிருக்கார் ஒரு நேயர். சரி, இந்த பாடல் எனக்கும் வேண்டும் அப்படின்னா நான் இரண்டு உறவுக்கும் அதே பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். கண்டிப்பாக பாடல் அதாவது நீங்கள் வேறு பாடல் வேண்டுமென்றால் பதிவிடுங்கள். தேன்மொழி சகோதரி பாரதி சகோதரிக்கு பாரதி இந்த பாடலை ஏற்கனவே

கேட்டாங்க மன்னாதி மன்னன் பாடல் எல்லாம் யாரும் கேட்கவில்லை சோகப்பாடல் அப்படின்னு அந்த பாடல் வந்து இந்த பாடல் வந்து நீங்கள் பதிவிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதிவில் மோகனரங்கன் சார் நான் உப்மா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உப்மா சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணிக்குதா என்னன்னு தெரியல சார், ஆனால் நான் இரவில் வந்து உப்மா சாப்பிடக்கூடாது, தோசை சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி சாப்பிடலாம், பகல் மதியம் வந்து கொஞ்சமாக சாதம் சாப்பிட்ணும், 40 வயசுக்கு மேலே கொஞ்சமாக சாதம் சாப்பிட்ணும், அதிகமாக கீரை காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும் அந்த 40 வயசுக்கு மேலே ஆனாலே. காலையில் வந்து அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் ஆயில் வந்து அதிகமாக போடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்லிகிட்டே போகலாம், நேரம் கடந்து செல்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யார் கேட்டிருக்காங்கன்னா மோகனரங்கன் சார் தான் முதல் பாடல் கேட்டிருக்காரு. இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் படம் ஆண்டவன் கட்டளை பாடல் கண்ணிரண்டும் மின்ன மின்ன இந்த பாடலை கேட்டிருக்காரு மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னை 73லிருந்து. அந்த கண்கள் வந்து காதலில் மின்னுமா இல்லை எப்படி மின்னும் என்று பாடலை கேட்டால் மட்டும்தான் தெரியும். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் அனைவரும். நேரம் 10:08:34 இந்த நேரத்தில் ஒரு அழகான பாடல் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கிறது. இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல், அழகான காதல் கற்பனை வரி உள்ள பாடல். இந்த பாடல் அதாவது எவ்வளவு வேலை செஞ்சாலும் வெந்த இதயத்தில் இதமளிக்கும் பாடலாக இருக்கும் போல இருக்குது. இந்த பாடலை கேட்டால் ரொம்ப ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் கவிஞர். மிக்க நன்றிகள் சார், ஒரு நல்ல பாடலை பதிவு செய்தமைக்கு. ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மோகனரங்கன் பத்மாவதி சென்னை சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் சார். பாடலை கேட்டு ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். ஒரு அருமையான பாடல். இது போன்ற பாடல்கள் அந்த அதாவது வரிகள் தான் நமக்கு முக்கியம். கவிஞர் வந்து எந்த அளவுக்கு யோசித்து அந்த காலகட்டத்தில் எழுதி இருக்கிறார் என்பது தான் நாங்கள் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தருணம். அருமையான பாடல் சார். அடுத்த பாடல் இரண்டாவது பாடல், இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் பணம் படைத்தவன் பாடல், கண் போன போக்கில் கால் போகலாமா? பி ருக்மணி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல், கண் போனால் கால் போகுமா என்பது அந்த நடைபாதை எப்படி இருக்கும் இந்த பாடல் வரிகளில் கேட்டு ரசிக்கலாம்.

0: நமது வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான தத்துவ பாடல். கண் போன போக்கில் கால் போகலாமா, ஒரு அருமையான வரியில் கவிஞர் அவர்கள் எழுதி நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டும். இந்த பாடல் வரியெல்லாம் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக யோசித்து எழுதியிருக்கார் கவிஞர். அந்த அழகான பாடல் யார் விரும்பி கேட்டாங்கன்னா, பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து தான் கேட்டிருந்தாங்க. பணம் படைத்தவன் என்ற படத்திலிருந்து கண் போன போக்கில் கால் போகலாமா, ஒரு அற்புதமான பாடல். நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க ருக்மணி அம்மா. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல், நன்றி. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றி. சூப்பர் ஹிட் பாடல்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, கண் போன போக்கில் கால் போகலாமா, அருமையான தத்துவ பாடல், தலைவர் பாடல், தேர்வு அருமை. அடடா, எப்படி அசத்துறீங்களே அப்படின்னு ஒரு காட்சி படம், நன்றி. உறவுகள் வந்து இன்றைக்கி உறங்கி விட்டாரா என்னன்னு தெரியல, பதிவு வரல. இருந்தாலும் பாடல் எனது கடமை, அதாவது நிகழ்ச்சி கொடுப்பது எனது கடமை. 5 பேரில் 2 பேர் முழுமையாக கேட்டு மன நிறைவு அடைந்தால் எனக்கும் சந்தோஷம், வானொலி இயக்குனருக்கும் சந்தோஷம், அதுதான். அதனால் வந்து பாடல் பதிவிட்ட உறவுகள் கண்டிப்பாக தளத்தில் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் விருப்பமாக உங்கள் மனதில் முணுமுணுக்கும் பாடலை நீங்கள் பதிவிடுகிறீர்கள், அந்த பாடலை நீங்கள் கேட்பது தான் சிறப்பு. அதனால் கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல், உங்கள் பாடல் வரும்போதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அந்த பாடல் கேட்காமல் போனாலும் நீங்கள் பதிவு போட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. அந்த பாடலை யூடியூப்லேயே கேட்கலாம். அதனால் வந்து நீங்கள் பதிவு, பாடல் பதிவு போட்டிங்கன்னா தளத்தில் கண்டிப்பாக நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் அதற்கு முன்னதாக விளம்பரத்தை கேட்டுவிட்டு அடுத்த பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன். இதோ அந்த விளம்பரம் வருகிறது. திருந்தாத உள்ளங்கள், எந்தெந்த உள்ளம் திருந்தன்னு தெரியாது, இந்த விளம்பரத்தை கேட்டு கண்டிப்பாக திருந்துவார்கள் என்று நினைக்கிறேன். தினம் தினம் இந்த விளம்பரத்தை ஒளிபரப்பு செய்கிறேன். இதோ அந்த விளம்பரம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு அருமையான பாடல். இந்த பாடல்லாம் வந்து எங்கே தேர்வு பண்ணி எடுக்கிறாரு சிங்கர் சிவராமன் ஐயான்னு எனக்கே தெரியல. நான் இதுவரைக்கும் அவர் மேக்ஸிமம் வந்து அவர் நிறைய பாடல் பதிவிட்டிருக்காரு, வேற வானல் கூட கேட்டிருக்கேன். ஆனால் அந்த பாடல்லாம் நான் கேட்டதே இல்லை. அது ரொம்ப எப்படி தான் தேடி எடுத்தாருன்னு எனக்கும் தெரியல. அவர் ஆல்ரெடி எல்லா பாடலும் மனதுக்குள்ளவே பதிவு செஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர்கிட்ட ஒரு கரெக்டான ஒரு இது இருக்குது. பாடல் போட்டார்னா 100% 1% தான் மிஸ் ஆகலாம். ஆனால் அவர் பாடல் பதிவு போட்டார்னா கண்டிப்பாக அந்த பாடலை அவர் கேட்டு பதிவு கொடுத்துட்டு தான் போகிறாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவர் வரவில்லை, அவர் நிகழ்ச்சியில் இணையவே இல்லை, அவர் பாடல் கொடுக்கலாமா வேணாவா அப்படி தான் நினச்சேன். ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு பாடல் 75% வந்து பாடல் போயிட்டே இருக்குது. ஆனால் கரெக்டாக வந்துட்டார் பதிவு கொடுக்க. அந்த மாதிரி அவர் பாடல் போட்டால் அதை ரசிக்கணும், நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே. அதனால் இணைஞ்சிருப்பார் இப்போ நிகழ்ச்சியில்ன்னு நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே இணைஞ்சிட்டார். அவர் விரும்பிய பாடல், இனிய இரவு வணக்கம், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன். ராஜேஷ், ராஜராஜேஸ்வரி படத்தில் வந்து அருமையான பாடலை கேட்டிருக்காரு எஸ்பிபி ஐயா குரலில். என் கண்ணின் மணியே, இளம் கண்ணி தமிழே, இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. ஒரு சிறப்பான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ அந்த பாடல் வருகிறது.

0: கண்கள் வளர்வ.
1: ஆஹா, இந்த பாடல்
2: கவிஞர் என்ன ஒரு அற்புதமான வரியை எப்படி யோசித்து எழுதியிருப்பார் பாருங்கள். அதாவது அந்த பாடல் வரியை முதல் வரியிலேயே வந்து ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை நெருக்கமாக ஒரு அன்பை பகிர்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காரு. கண்ணின் மணியே இளம் கண்ணி தமிழே, அதாவது அந்த மடி மேலே வந்து நான் உன்னை உட்கார வச்சு நான் உனக்கு சோறு ஊட்டியிருக்கிறேன், உன்னை வந்து தாளாட்டியிருக்கிறேன், அந்த மாதிரிலாம் வந்து அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த இரண்டே வரியில் வந்து கவிஞர் அவள் அழகாக எழுதியிருக்காரு. இந்த பாடல் இன்று தான் முதன்முறையாக கேட்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் பதிவிறக்கம் செய்யும்போது அந்த பாடலை முழுமையாக கேட்டு தான் இருந்தேன். மறுபடியும் கேட்டதுனால மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான பாடல் பதிவு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அருமையான பாடல். இது போன்ற பாடல்கள் இவர் போன்று எடுக்கவில்லை என்றால் கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை. எஸ்பிபி ஐயா குரலில் அதுவும் சூப்பரான பாடல் சார், மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அன்பு நண்பர். நன்றிகள் அன்பு. சிங்கர் சிவராமன் ஐயா, எஸ்பிபி ஐயா அவர்கள் ஒரு காட்சிப்படுத்த கொடுத்து என் பாடல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் பதிவு கொடுத்துருக்காரு. அதில் அருமையான அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தும் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் பாடலை கேட்கும்போது 100க்கு 100 உண்மை சார். அது அருமையான பாடல் வரிகள். ஆரணி பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றி. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் கண்ணின் மணியே கண்ணின் மணியே அருமையான பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி கண்ணின் மணியே இளம் கண்ணித்தமிழே அருமையான அண்ணன் தங்கை பாசத்தை உணர்த்தும் பாடல். எஸ்பிபி ஐயா குரலில் பாடல் இனிமையான தேர்வு, அருமைன்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. இயக்குனர் ஐயா பாடல் இனிது நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜி சகோதரி, ஆஹா அருமை பாடல், அழகான பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் இணைஞ்சு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சார். அழகர் அவர்கள் பதிவு அந்த யூடியூப்பில் வர காட்சி போட்டோ போட்டிருக்காரு, நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான பாடல் வரிகள். கவிஞர் புலமை பித்தன் அழகான இசை. சங்கர் கணேஷ் அழகான பாடல்களை அழகான இரு குரல்களில். எஸ்பிபி உடன் டி கே கலா இவர்கள் பாடிய பாடலை, இந்த பாடலை சிங்கர் சிவராமன் ஐயா கேட்டிருக்காங்கன்னு ஒரு அற்புதமான பதிவு கொடுத்துருக்காரு. ஏன்னா நாங்கள் பாடல் பதிவிறக்கம் பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணணுன்னா இன்னும் டைம் ஆகும். அதனால் வந்து நாங்கள் பாடல் பதிவிறக்கம் மட்டும் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு அன்பான நேயர் இருக்கும்போது மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அந்த பாடலில் இருக்கும் யார் எழுதுனாங்க, இசையமைத்தது யார், அதை பாடந்த யார், அதை புள்ளி விவரமாக அதை கரெக்டாக கொடுக்குறாரு மதுரை அழகர் அவர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா இந்த பாடல் ரசனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஓஹோ இந்த பாடல் வந்து யார் எழுதியிருப்பாங்கோ, இதை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. இவர் மதுரை அழகர் அவர்கள் சிறப்பான பதிவு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சபரி வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வி செல்வம் அவர்கள் பதிவு. தேன்மை சகோதரிக்கு அருமையான பாடல் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். மதுரை அழகர் ஒரு பதிவு. 14/4/1979 வந்த படம் ராஜராஜேஸ்வரின்னு ஒரு அழகான பதிவு. மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றிகள், நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் 4வது பாடலாக வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் தான் விரும்பி கேட்டிருக்காரு. ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சிக்கு 1 கண்ணே கண்ணு. இந்த படத்தில் வந்து கண்ணெல்லாம் உன் வண்ணம் இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காரு விரும்பி கேட்ட நேயர் கீத நேசன். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கண்ணெல்லாம் எப்படின்னு இங்கே பாடல் வரியில் கேட்டு ரசிக்கலாம்.
3: सुर में गाना सीखिए पाधानी सा ऐप के साथ AI powered पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा.

ஒலித்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. இது போன்ற பாடல்கள்லாம் எப்படி தேர்வு செய்கிறாருங்களே தெரியல. இவர் நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கீதநேசன் அவர்களும் வேலூர் அன்பு பிரேமா அவர்களும் மதுரை அழகர் அவர்களும் இவங்க மூன்று பேர் பாடலும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த பாடலோட வரிகளை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரினா அதாவது யோசிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பாடல் வரியுமே. வந்து அந்த பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக வருது ஒலித்த பாடல். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்ற படத்திலிருந்து கண்ணெல்லாம் உன் வண்ணம் அழகாக எழுதியிருக்காங்க கவிஞர். நானும் இன்றைக்கி தான் கேட்குறேன் இந்த பாடலை. மிக்க நன்றிகள் சார், ஒரு அருமையான பாடல். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவு ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்தே உள்ளேன் ஐயா. ஊரப்பாக்கம் பார்த்திபன், ஓ சாரி, பதிவுலாம் நிறைய வருது. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு கொடுத்துருக்காரு பாடலை ரசித்து. நன்றி ஐயான்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். தேன்மொழி சகோதரி, கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் எண்ணம், இனிமையான பாடல். பாடலை தேர்வு செய்த இயக்குனருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ பதிவு, கண்ணெல்லாம் உன் வண்ணம் பாடல் தேர்வு செய்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி மகிழ்வது. ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு ஊரப்பாக்கம் பார்த்திபன். நன்றிகள். இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, நாங்கள் விரும்பிய பாடலை தந்ததற்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு ஸ்டிக்கர் பதிவில் கொடுத்துருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. இசைத்தரம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். செல்வி சகோதரி, சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. மதுரை அழகர் அவர்கள் பதிவு, அந்த ஸ்டில்ல போட்டிருக்காரு. போட்டுட்டு கவிஞர் வாலி அவர்களின் பாடல் வரிகள், அருமை அழகு அழகான இசை வி குமார், அழகான பாடலை அழகான இரு குரல்களில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் உடன் ஸ்வர்ணா இவர்கள் இருவரும் இணைந்து பாடினாங்கன்னு இந்த தகவல் அருமான தகவலுக்கு கொடுத்துருக்காரு. அழகான பாடலை தேர்வு செய்த நமது அன்பான ஐயா கீதநேசன் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நீங்களும் அழகாக, அதாவது அதிகமான வார்த்தைகள் இல்லாமல் அந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறதோ அதை மட்டும் பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. ஏன்னா அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் சுருக்கமாக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல், இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு அன்பான இனிய இரவு வணக்கம். படம் லாட்டரி டிக்கெட். லாட்டரி டிக்கெட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் விற்கவே கூடாதுன்னு அது எப்போது தடை பண்ணிட்டாங்க. ஆனால் லாட்டரி டிக்கெட் விற்கும்போது எடுத்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கேள்விப்பட்டதே இல்லை இந்த படத்தினுடைய பெயரை. பாடல் எப்படி இருக்குமோ தெரியல. பாடல், கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய். அதாவது கண், நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு காதலி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்ணில் பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு கண்ணு தான். அதுக்கு எதையுமே ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது காதலாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா கூட இருக்கட்டும், நம்ம முதல்ல பார்க்குறது கண். அதுக்கப்புறம் தான் அந்த மனதில் வந்து பதிவாகும். அந்த மாதிரி நெஞ்சில் நின்றாய், கண்ணில் பார்த்தது நெஞ்சில் நின்றுடுச்சு. அப்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அன்பு பிரேமா வேலூர்லேருந்து கேட்டிருக்காரு, அது நெஞ்சில் எப்படி நிற்குதுன்னு இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ இந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:41:36 நேரம் கடந்து செல்கிறது. இதோ இந்த பாடல் வருகிறது. அன்பு பிரேமா வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

0: அதிகம் கேட்காத பாடல்களை பதிவிடும் அன்பு அவர்களுக்கும் மதுரை அழகர்
1: அசந்தா அசந்தா மன போத்தி இருக்குது போத்தி.

நான் பேசுவது கேட்கிறதா அன்பு உறவுகளே? ஏன்னா இணையம் கட் ஆகிடுச்சு, இங்கே ஸ்டேக்கான மாதிரி நின்றுடுச்சு, எதுவுமே ப்ளேவே ஆகலை. ஸ்பீக்கர் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகலை, வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்குது. மானிட்டரில் வந்து ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல. இப்போது சரியாக வரும்னு நினைக்கிறேன், டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. ஒலித்த பாடல் வந்து அதிகமாக கேட்காத பாடல். அதே மாதிரி கீத நேசன் இயக்குனர் அவர்களும் கேட்ட பாடலும் அதிகம் கேட்கவில்லை. மதுரை அழகர் அவர்களும் பதிவிட்ட பாடலும் வந்து அதிகமாக கேட்காத பாடல்கள் தான். ஒலித்த பாடல் லாட்டரி டிக்கெட் இந்த படத்திலிருந்து. கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய் இந்த பாடல் வரியில் அன்பு பிரேமா.

0: வேலூர்லேருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் அன்பு அவர்களே. அடுத்த பதிவு தேன்மொழி சகோதரி, கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய். அரிதான பாடல், கேட்க இனிமையாக இருக்கிறது, பாடல் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, பாடல் மிகவும் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு அன்பு பிரேமா அவர்கள். கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய், நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றிகள். அடுத்து மதுரை அழகர் அவர்கள் பதிவு, கவிஞர் முத்துலிங்கம் பாடல் வரிகள், அருமை அழகான இசை வைத்தியநாதன், அழகான பாடல், நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் சார், உங்கள் பதிவுக்கு நன்றிகள். தேன்மொழி சகோதரி இப்போது கேட்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சகோதரி, அது ஸ்டெக்காகி அப்படியே நின்றுடுச்சு, பேசினாலும் அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, அது இணையத்தில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நன்றிகள். அடுத்து விளம்பரம் கேட்டுவிட்டு பாடல் ஒலிபரப்பு செய்கிறேன். அடுத்த பாடல்
1: ஸ்மோக்கிங் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக நேரம் 10:49:29. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் என்றால் நம்ம மதுரை அழகர் அவர்கள் தான் பாடல் கேட்டிருக்காரு. படம் நேரம் வந்தாச்சு, பாடல் காதல் மந்திரத்தில் தந்திரத்தில், அதாவது காதல் மந்திரத்தில் தந்திரத்தில் கண் மயங்க. இந்த பாடல் கேட்டால் தான் எப்படி கண் மயங்கும் என்று, காதல் மயக்கத்தில் எப்படி மயங்கன்றது தெரியும். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர், நன்றி வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அருமையான பாடலை, அழகான பாடலை கேட்டு ரசிக்கலாம். எப்படி இருக்கிறது என்பது பாடலை கேட்டதால் தெரியும். அந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன்.

பூலித்த பாடல் அரிதான பாடல். இந்த பாடலுக்கு கவிதையை என்னால் எழுதவே முடியாது, எழுத சொன்னாலும் எழுத முடியாது, அந்த கவிஞருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த பாடல் எப்படி எழுதினார்னு தெரியல, அந்த அளவுக்கு யோசித்து எழுதியிருக்காரு நல்லா. நேரம் வந்தாச்சு படத்திலிருந்து காதல் மந்திரத்தில் தந்திரத்தில் கண் மயங்க, இந்த பாடல் வரியில் வந்து அழகான பாடலை கேட்டிருந்தாரு. நானும் இந்த பாடல் கேட்டதில் மூன்று பாடலுமே நான் கேட்கலை, இன்றைக்கி தான் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து உங்களால் வந்து இந்த பாடல் கேட்பதற்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் நினைக்கணும். நன்றிகள். ஒலித்த பாடலை கேட்ட அன்பு உள்ளம் மதுரை மாட்டுத்தாவணி, மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் இந்த பாடலை கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா, அற்புதமான பாடல். ஏன்னா தேர்வு செஞ்சு இந்த மாதிரி பாடலாம் கொடுக்குறீங்கன்னும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி என்னுடைய சார்பாக நான் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்த பதிவு தேன்மொழி சகோதரி இப்போது கேட்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது கட்டாயிடுச்சு அதனால சொல்லியிருக்காங்க. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அனைவரும் தொடர்ந்து ஒலிக்கிறது சபரி வானொலியில் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. செல்வி அவர்கள், செல்வி சகோதரி இணைஞ்சிருக்காங்க. வேற பாடல் வந்துருச்சு இப்போது கேட்கிறது. ஆமாம் சகோதரி, மானிட்டர் கட்டாயிடுச்சு அதனால் சர்வர் பாடல் கனெக்ட் ஆகிருக்கோம். மதுரை அழகர் அவர்கள் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. நேரம் வந்தாச்சு படப்பாடல் அருமை அழகு அழகான காதல் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், உண்மையிலே ஒரு அருமையான பாடல். மந்திர பாடல் பாடல் கேட்கவே ஆனந்தம், அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நமது செவிகளை குளிர செய்த நமது ஐயா அன்பு வெற்றி அறிவிப்பாளர் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் ஐயா. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் வாலி அழகான இசை கொடுத்தவர் சங்கர் கணேஷ் அழகான பாடலை இரு குரல்களில் பி ஜெயச்சந்திரன் உடன் வாணி ஜெயராம் அப்படின்னு ஒரு அருமையான பதிவு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வாணி ஜெயராம் பி ஜெயச்சந்திரன் ரசிகர் வந்து தூங்கிட்டாரா என்னான்னு தெரியல, உறங்கி விட்டாருன்னு நினைக்கிறேன். உறங்காத விழிகளாக இருக்கணும், ஈர விழி ஆகணும், ஈர விழி ஆயிடுச்சுன்னா என்னாச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். கீழே பதிவு கொடுத்துருக்காரா என்னன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி கேட்டிருந்தால் கண்டிப்பாக பதிவு கொடுத்துருப்பார் அவர். அழகர் அவர்கள் பதிவு மறுபடியும். இந்த படம் ஜூன் மாதம் 14/6/1982 இயக்குனர் எம் வெள்ளைச்சாமி இயக்கத்தில் நடிகர் கார்த்திக் ராதா காந்திமதி நடித்து வெளிவந்த படம்னு ஒரு அருமையான தகவலை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நெஞ்சம் கனிந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் தகவலுக்கு. மதுரை அழகர் அழகர் பதிவு கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியல. நேரம் வந்தாச்சா? ஆமாம், நேரம் வந்தாச்சுன்னு கொடுத்துருக்காரு ஸ்டிக்கரில். அழகர் மறுபடியும் ஒரு பதிவு கொடுத்து அந்த ஸ்டிக்கர் பதிவு கொடுத்துருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, அரிதான பாடல், அருமையாக இருக்கிறது, பாடலை கேட்க பாடலை தேர்வு செய்த அழகர் அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றி. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. தேன்மொழி முருகன் சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காரு. நன்றிகள். கேட்காமல் இருக்க மாட்டாரே அன்பு சகோதரர் அன்பு அவர்கள், ஆனால் கண்டிப்பாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறாரு, அதனால தான் அந்த பதிவு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்கு உயிர் நாடியே வந்து அவங்க ரெண்டு பேர் தான், வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன், இவங்க ரெண்டு பேர் பாடல்னாவே நீங்கள் விடிய விடிய ஒளிபரப்பானாலும் தூங்கவே மாட்டார் அந்த மாதிரி. ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர், நான் லைவாக சொல்கிறேன், நெருங்கிய நண்பர் அவர், எங்கள் ஊருக்கு பக்கத்தில். நான் அவருக்காக சொல்லணும்னு நினைக்கல, ஏன்னா அவருடைய இயல்பே அப்படி தான். அவர் அந்த வாணிஜராமன்றது அவருக்கு ரொம்ப மனதளவில், அவர் எவ்வளோ பாடல் வச்சுருக்காரு நானே பார்த்துருக்கேன், நேராக அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், அதனால் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் நல்லா. அதனால் மதுரை அழகர் அவர்களும் அன்பு பிரேமா அவர்களும் இவங்க இரண்டு பேருமே வந்து வாணிஜராம் ஜெயச்சந்திரன் ரசிகர்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், தெரியாமல் நான் சொல்ல மாட்டேன். அழகர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்னிடம், அதனால் நான் அவர் கேட்டதுனால இந்த தகவலை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா வானொலின்றது வந்து உறவுகள் வந்து யாரோ எவரோ முகம் பார்க்காத நபர், நம்ம வந்து எல்லாம் ஒன்றா சேர்கிறோம், ஒரு இடத்துல நம்ம தொலைபேசியில் பேசிக்கிறோம், அதேமாதிரி பாடல் கேட்குறோம், இவர் யாருன்னே தெரியாது ஆனால் இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு அன்பு தானே அது. அதனால் வந்து இவங்களை பற்றி நம்ம சொல்கிறதுல தவறு கிடையாது. காலையில் அவ்வளோ அழகாக அழகர்ன்றதுக்காக பெயருக்காகவே அழகாக பேசுகிறாரு,
ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றிகள். அன்பு அவர்கள் பதிவு, காதல் மந்திரத்தில் தந்திரத்தில் கண்மயங்க ஜெயச்சந்திரன் சார், வாணி ஜெயராம், வாணி வாணி அம்மா, அந்த வார்த்தைகள் பாரு எப்படி போடுறாரு பாருங்க, அவர் மனசில் எப்படி இருக்குன்னு. ஜெயச்சந்திரன் சார் இப்போவும் நம்ம விட்டு இரண்டு பேருமே பிரிந்து விட்டார்கள், ஆனால் இருந்தாலும் அந்த மதிப்பு மரியாதை எங்கு இருக்கிறதென்றால் ஒரு நல்ல வளர்ப்பு மகனிடம் கண்டிப்பாக அந்த வார்த்தைகள்லாம் உச்சரிக்கப்படும். ஜெயச்சந்திரன் சார் வாணி அம்மா பாடிய அற்புதமான பாடல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி வந்து அழகர் சாருக்கு ஒரு பதிவு, அண்ணா விரும்பிய பாடல் நான் கேட்டதே இல்லை அண்ணா அப்படின்றாங்க. நானே கேட்டதில்லை சகோதரி, இந்த அதாவது பொதுவாக வந்து அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க யாருமே, நான் கேட்டதே இல்லை. நன்றிகள் அனைவருக்கும், பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள். அடுத்த பாடல் வந்து விடுபட்டு போச்சே. ஆரணி பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாரதி தனபால் சகோதரி அவங்களும் விரும்பி கேட்டிருக்காங்க அந்த பாடலை. அதனால் வந்து இருவருக்கும் இணைந்து இந்த பாடலை வந்து நான் ஒளிபரப்பு செய்கிறேன். படம் வந்து சுப்பிரமணிபுரம், பாடல் கண்கள் இரண்டா உன் கண்கள் இரண்டா அந்த பாடல் வரியில் வருது. அது ஆரணி பிரகாஷ் திருவண்ணாமலை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பதிவு சகோதரி வந்து அதே பாடல் தான் கேட்டிருக்காங்க, மாற்றிருக்கலாம் அந்த பாடலை, ஏன்னா ரெண்டு உறவுக்கும் ஒரே பாடல். வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனபால் விருப்ப பாடல் கண்கள் இரண்டா அப்படின்ற பாடலில் அவங்களும் கேட்டிருக்காங்க. படம் சுப்பிரமணியபுரம். விரும்பி கேட்ட நேயர் பாரதி தனபால், காவியா, ஓவியா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்போம்னு கேட்டிருக்காங்க. இருவருக்காகவும் இதோ வருகிறது சபரி வானொலியில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ கண்கள் இரண்டு வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

அழகான காதல் மெலோடி பாடல், புதிய பாடல் என்றாலும் கற்பனையில் சிறப்பான வரிகள், காதல் வரிகள். பாடல் ஒலித்த நேரம் 11:07:18. இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான பாடல் ஒலித்து சென்றது. சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து கண்கள் இருண்டா கண்கள் இருண்டா. பிரகாஷ் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து சென்னையிலிருந்து பாரதி தனபால், காவியா ஓவியா இவர்கள் விருப்பத்தில் இருவருக்காகவும் ஒலித்து சென்றது அந்த பாடல். நன்றிகள் ஆரணி பிரகாஷ் அவர்கள் பாடலை ரசித்து மிக்க நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா. வானொலி இயக்குனர் சபரி

கீத நேசம் அவர்கள் வந்து பதிவு, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, ஸ்டார் கொடுத்துருக்காரு. பாடல் மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால், இனிமையான பாடல். பாடலை பாரதி குடும்பத்திற்காகவும் ஆரணி பிரகாஷ் குடும்பத்திற்காகவும் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். கீதநேசன் அவர்கள் பதிவு, கண்கள் ஒன்றாக கலந்தது, இப்படி பாடல் வருகிறது, தேர்வு அருமை. பாரதி தனபால், பாரதி சகோதரி வந்து நிகழ்ச்சி கேட்டு தான் இருக்காங்க. மிக்க நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. ஒரு காட்சி படம் இருக்குது, அருமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். சகோதரி வந்து பூச்சென்று கொடுத்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். ஏன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் என்பதற்காகத்தான் நீங்கள் பாடலை மாற்றவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, கேட்டு ரசித்தோம் உங்கள் விருப்பத்தில் நாங்களும். பாரதி சகோதரி மிக்க நன்றி, மிக மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. மோகனரங்கன் சார் இணைந்திருக்காரு, இன்னும் தூங்காமல் கூட. நன்றிகள் சார், பதிவு கொடுத்துருக்கீங்க. சூப்பர் பாடல், எனக்கு மிகவும் பிடித்த மெலோடி பாடல், தேர்வு சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அதாவது கண்கள் இரண்டால், கண்கள் இரண்டால், கண்கள் இரண்டு கண்களும் சேர்ந்தால் என்னவாகும், அந்த காதல் வந்து எப்படி இருக்கும் என்று இந்த பாடல் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடல் வந்து கண்கள் இருந்தால், கண்கள் இருந்தால், காதல் ஒன்றானால் என்ன நடக்கும்னு இந்த பாடல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோ வருகிறது அந்த பாடல். பார்த்திபன், ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விருப்பத்தில் பதிவை பிறகு படிக்கிறேன். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:09.

காலத்தால் அழியாத காதல் காவிய பாடல், இதெல்லாம் இதெல்லாம் மறக்கவே முடியாது. நான் என்னுடைய வயதில் நான் வந்து ஒரு சில அனுபவங்கள் அதெல்லாம் நேரம் இல்லை பேசுகிறதுக்கு. ஏன்னா அப்படி ரசித்து கேட்ட பாடல் இது, ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடல்லாம் வந்து எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. கிராமப்புறங்களில் அதிகமாக இந்த பாடலை கேட்டு ரசித்த காலங்கள் உண்டு. சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை தேர்வு செய்திருந்தார். ஒரு அருமையான பாடல் இது. கண்கள் ஒன்றாக கலந்ததா, ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள், ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருந்தார். சூப்பரான பாடல். இந்த பாடல் யாருன்னா பதிவிடுவாங்களான்னு நான் அந்த தலைப்பு கொடுக்கும்போதே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் கரெக்டாக இந்த பாடலை இந்த நண்பர் வந்து கொடுத்துட்டாரு. மிக்க நன்றிகள் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ. தேன்மொழி சகோதரி பதிவு, கண்கள் ஒன்றாக கலந்ததா, அருமையான பாடல், இனிமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். செல்வி சகோதரி இணைஞ்சிருக்காங்க, சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், அருமையான பாடல், சூப்பர் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில்தான் அடுத்த பாடல். படம் கண்கள் இரண்டும் விடிவிளக்காக கட்டழகு மட்டும் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்புள்ள சொந்தம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலிக்கிறது. இந்த படத்தின் பெயர் வந்து சங்கே முழங்கு. ஏற்கனவே இது வேறு ஏதோ ஒரு அனுசுயா ஆர்ஜியாவாக இருந்திருக்காங்க, அவங்க கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க. நான் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உள்ளே போட்ட உடனே அது இதுதான் கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிட்டாங்க. இந்த படத்தின் பெயர் வந்து சங்கே முழங்கு. அந்த படத்தில் தான் இந்த ஒலிக்கிருக்கிறது. தேன்மொழி சகோதரி அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க, அது எந்த பாடலுக்குன்னு தெரியல. இதோ தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் அருமையான பாடல். இணையம் பிரச்சனை துண்டிக்கப்பட்டது, மன்னிக்குவோம் சகோதரி. ஏன்னா உங்கள் விருப்ப பாடலில் இணையம் கட் ஆகிவிட்டது, மறுபடியும் ஒளிபரப்பு செய்தேன். அதை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. கண்கள் இரண்டும் விடி விளக்காக கட்டழகு மட்டும் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தாங்க சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில். மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரி. அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க இனிமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். சந்தோஷபுரத்திலிருந்து மோகனரங்கன் ஐயா இணைஞ்சி அருமையான தலைவர் பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் ஐயா. இவ்வளோ நேரம் நீங்களும் கண்விழித்து பாடலை சபரி வானொலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அடுத்து தேன்மொழி சகோதரி பதிவு, கண்கள் இரண்டும் விடி விளக்காக அருமையான தலைவர் பாடல். நான் விரும்பிய பாடலை அள்ளி தந்தமைக்கு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா பாடல் இடையே இணையம் பிரச்சனையால் கட் ஆயிடுச்சு. சபரி வானொலி கீதநேசன் ஐயா அவர்கள் கண்கள் இரண்டு விடி விளக்காக, அதாவது சுருக்கமான கவிஞர், விரிவாக்கம் இல்லாமல் டூ போட்டு கரெக்டாக போட்டிருக்காரு, மிக்க நன்றிகள் ஐயா. சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி ஆர்ஜே அனுசுயா அவர்களுக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கண்ணே பாப்பா படம் பாடல், கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா. இந்த பாடல் வரியில் விரும்பிய சொந்தம் நமது அறிவிப்பாளர் அனுசுயா அக்கா அவர்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்பவும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அவர் விருப்ப பாடல் இதோ வருகிறது. கண்ணே பாப்பா, கனிமுத்து பாப்பா.

பாடல் ஒலித்த நேரம் 11:31:38. ஒலித்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். தேன்மொழி சகோதரி அனசியா அவர்களுக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, அந்த பாடலை ஒலிபரப்பு செய்தேன். கண்ணே பாப்பா படத்திலிருந்து கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா இந்த பாடலை வந்து நமது அறிவிப்பாளர் அனுசியா அக்காவுக்காக அந்த பாடலை வழங்கவும்னு கேட்டிருந்தாங்க, பாடலை வழங்கிவிட்டேன் சகோதரி. சூப்பரான பாடல் தேன்மொழி சகோதரி, அற்புதம், மிக இனிமையான பாடல் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா பாடல் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். மோகனரங்கன் ஐயா இணைஞ்சி அருமையான பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி இனிமையான சுசிலாமா பாடிய பாடல் அனுசியாக்காக விரும்பிய பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே அனுசுயா அக்கா, அனுசுயா சகோதரி வந்து அவங்க என்ன வயசு இருக்குன்னு தெரியல, அக்கான்னு சொன்னாலும் தவறில்லை. இந்த பாடலை கேட்டிருக்காங்க, பதிவு கொடுத்துருக்காங்க. இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி எனக்காக பாடலை கேட்டு பதிவிட்டு சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. பாடலை ஒலிக்க விட்ட சகோதரர் வீரமணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. அருமையான பாடல், நீங்கள் பாடலை கேட்கவில்லை என்றாலும் உங்களுக்காக ஒரு தோழி இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பாச பிணைப்பு வந்து, அதாவது இரத்த உறவு இல்லாமல் இருந்தாலும் அந்த நட்பு ரீதியாக வந்து எவ்வளோ ஒரு பாசம் இருக்கிறது என்பது பாடலின் மூலமாக தெரிகிறது. நன்றிகள். உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கிறது இப்போது, பரவாயில்லையா? நன்றிகள் சகோதரி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, ஒலித்த பாடல் அருமை, வாழ்த்துக்கள் சகோதரி. கண்ணே பாப்பா பாடல் சூப்பர் சூப்பர். ஊரப்பாக்கம் பார்த்திபன் பதிவு கொடுத்துருக்காங்க. பார்த்திபன் சகோ, உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பு ஆகிவிட்டது, நீங்கள் கேட்டிங்களா என்னன்னு தெரியல, பதிவு கொடுக்கல. தேன்மொழி சகோதரி, சுசிலாம்மா இனிமையான குரலில் இந்த பாடலில் நம்ம தூங்கி விடலாம், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் 2 பாடல்கள் இருக்கிறது சகோதரி, அந்த பாடலை கேட்டுவிட்டு உறங்கி விடலாம். அடுத்த பாடல், இந்த சகோதரி வந்து அகிலா சகோதரி வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. கண்ணின் மணியே படம், மனதில் உறுதி வேண்டும், அகிலா ஸ்ரீதர் சென்னையிலேருந்து கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒலிபரப்பு செய்கிறேன் அந்த பாடலை. அவர் விருப்பத்தில் நாம் இணைந்திருக்கும் நாம் கேட்டு ரசிக்கலாம். ஆர்ஜே அனுசுயா சகோதரி இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்லை சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி, உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இதோ அவர் விருப்பத்தில் அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

11:39 ஒலித்து சென்ற பாடல் கண்ணின் மணியே கண்ணின் மணியே. இந்த பாடல் வரியில் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடல். படத்தின் பெயர். விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு அருமையான அற்புதமான பாடல். அதாவது குழந்தையின் பாசத்தை உணர்த்தும் பாடல், உணர்ச்சி பூர்வமான ஒரு குழந்தையின் உணர்வு தூண்டுதலான பாடல் அப்படின்றத அழகாக இந்த பாடலை ரசிச்சிருக்காரு. அருமையான பாடல், தேர்வு சூப்பர்னு மோகனரங்கன் ஐயா இணைஞ்சி அந்த பதிவு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, இரவின் மடியில் ஈரவிழிகள் அருமையான நிகழ்ச்சி. சபரி சொந்தங்கள் விரும்பிய பாடல்களை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் படவேடு பிரியா வீரமணி சகோதரருக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. ஏன்னா சகோதரி வந்து ஒரு பதிவு கூட விட்டதே கிடையாது, அனைத்து பாடல்களுக்கும் அருமையாக கேட்டு ரசித்து பதிவு கொடுக்குறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க நேயர்களுக்கு. உங்களுக்கு என் நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி. ஏன்னா அனைத்து பாடல்களுக்குமே நீங்கள் பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். மீண்டும் ஒரு பதிவு. தேன்மொழி சகோதரி, இரவின் மடியில் ஈரவிழிகள் பொருத்தமான கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா, அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. இனிமையான பாடல், மனதை உருக வைக்கும் குரலில் பாடல் பாடலை தேர்வு செய்துவிட்டு சகோதரி அகிலா ஸ்ரீதர் தூங்கிவிட்டார்கள், அவர்கள் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி சொல்கிறேன், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சகோதரி, நேரம் கடந்து விடுகிறது, என்ன செய்கிறது, எப்போவுமே இந்த டைம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு நான் ஒரு 9:30 இந்த நிகழ்ச்சி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு 11:00 முடிச்சிடலாம், இல்லை 11:20 அந்த மாதிரி டைமெல்லாம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நன்றிகள். அதாவது கண்கள் அந்த வகையில் இன்று பாடல் தலைப்பு கொடுத்து நான் பாடலை கேட்டிருந்தேன். அதாவது கண்கள்னா, கண்கள் பார்த்தா கவிதை எழுத முடியுமா? அதாவது தனியாக போய் எங்கன்னா உட்கார்ந்து நம்ம யோசித்து அது எழுதுனா கவிதை ஆகிடும். ஆனால் கண்கள் பார்த்து வாய் வந்து என்ன சொல்லுமா என்பதை இந்த பாடல் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது வருகிறது எனது விருப்பத்தில் ஒரு பாடல், கேட்டு ரசிங்கள்.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் ஆத்மா என்ற படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்து சென்றது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாடலும் யாருன்னா பதிவிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் யாரும் பதிவிடலை. அழகான பாடல்கள் கண் கண்கள் என்ற தலைப்பில் வந்து நிறைய பாடல்கள் உள்ளது. கவிஞர்கள் வந்து அப்படியே கண்ணை மூடி எழுதி கவிதையாக வரைஞ்சி அந்த பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான பாடல்லாம் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய தேர்வில் தலைப்பில் நேர்கள் வந்து எல்லா பாடலும் சிறப்பாக பதிவிட்டு இருந்தீங்க. அனைத்து பாடல்களுமே அருமையான பாடல், கேட்டு நானும் ரசித்தேன். உங்கள் விருப்பமாக நிகழ்ச்சியில் பதிவிட்டு இருக்கும் அன்பான உறவுகள் பதிவுகளை பார்க்கலாம். மோகனரங்கன் ஐயா இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காரு. ஆத்மா படப்பாடல் உங்கள் தேர்வில் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, மௌனம் பேசியதே படப்பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை சகோதரி, அது ஆத்மா படம். அந்த பாடல் வந்து ரொம்ப சூப்பரான பாடல். மோகனரங்கன் ஐயா இணைஞ்சி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு சிறப்பாக தொகுத்து வழங்கிய என் தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் ஐயா. ஏன்னா உங்களுக்கு வயது கடந்திருக்கிறது, 60 தாண்டி விட்டது, நீங்கள் உறங்க செல்லலாம். நேரத்தோடு உறங்குங்கள். உங்கள் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு நேரம் இருந்தால் ஒரு 3-4 பாடல்கள் கேட்டு நீங்கள் நேரத்தோடு உறங்குங்க. ஏன்னா உடல் ரீதியாக வந்து நம்ம உறங்கினால்தான் அந்த இரத்த ஓட்டங்கள் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போகும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்த பதிவு தேன்மொழி சகோதரி, மௌனம் பேசியதே ஆத்மாவா? இதற்கு பதிவு அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு அதை மேலே கொடுத்துட்டேன் சகோதரி. நான் தான், எனக்கு தெரியும் இங்கே பதிவுகள் வரும்போதே வந்து யாராச்சும் கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அதுக்கு முன்னாடியே நான் அங்கே வந்து போட்டாச்சு. அங்கே சந்தேகமாக அங்கே யாராச்சும் ஒரு பதிவு நேயர் வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்து போட்டுருவேன். எப்பவுமே அது என்னுடைய பழக்கம். நன்றிகள் சகோதரி. அந்த படம் தான் அது, ஆத்மா தான். தேன்மொழி சகோதரி, அப்பொழுதும் எங்களுக்கு கண்ணன் என் காதலன் தான் வந்துச்சு. உங்களுக்கு சங்கே முழுங்குன்னு வந்தது கூகுளில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சகோதரி, அது ஒரு சிலது வந்து கூகுளில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக போட்டுருவாங்க. இப்போது நானே கூட பேசும்போது 11:49 சொல்கிறதுக்கு பதில் 12 சொல்லிவிடுவேன், இல்லை 10 சொல்லிவிடுவேன். அதில் தவறுகள் நடக்கும். இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம், ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. நன்றிகள். அடுத்து தேன்மொழி சகோதரி வந்து இனிமையான இதமான பாடல் சொல்லியிருக்காங்க. மகிழ்வும் அன்பும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. அனைவருக்கும் நன்றி. என்னுடன் பயணித்து இதுவரை பொறுமையாக பாடல்களை கேட்டு பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்தி பண்பலையில் இருந்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. இனிய இரவு வணக்கம் சபரி சொந்தங்களுக்குன்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரி. அனைவருக்கும் நன்றிகள். நன்றி, நாளை சந்திப்போம். இப்போது நிம்மதியாக போயிட்டு நீங்கள் உறங்குங்க. நாளை சந்திப்போம். நாளை வேறொரு தலைப்பில் நான் தேர்வு செய்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போது பாடலை பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பு செய்துவிட்டு இன்று இத்துடன் நிறைவு செய்கிறேன் நிகழ்ச்சியை. நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.